0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை.

0: கடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: உனக்கான நேரத்துக்காக காத்திருங்க, காலத்தால் அழகாக்கப்படுவாய். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு நாள் மட்டும் போயிடுச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் ஜாலியாக வீட்டில் படுத்தோங்கிறோம், இல்லையா வெளியே எங்கேயாவது போகிறோம். அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்காடு சைடெலாம் போனோமா செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை இப்பொழுது ரொம்ப இனிமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்கு தேவைப்படுற நிறைய தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாகவே ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. விதை போட்ட உடனே மரமாலாம் ஆகிடாது, அதே மாதிரி தான் படித்த உடனே வேலை கிடைக்கணும், முயற்சி பண்ண உடனே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இயற்கை நமக்கு சொல்லித்தர ஒரே ஒரு பாடம் என்னென்னா, நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள்ளார் உதைக்கிறதுக்கு அப்புறமா அது தனக்கான நேரத்துக்காக காத்திருக்குது. அதாவது மழை வரணும், சூரிய ஒளி கிடைக்கணும், இது எல்லாமே இருந்தால் தான் வேர்களை ஆழமாக பதிக்கும், அதுக்கப்புறம் தான் அது வெளியவே வரும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய அஸ்திவாரம், அதாவது நம்மளுடைய அந்த முயற்சிகளை ஆழமாக போட்டுக்கிட்டே போயிருந்தோம்னா தான் நமக்கான வெற்றி பல நாட்கள் நீடிக்கும், அதுக்கான காலமுமே வரும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை இப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது, மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, மழையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே வேல்முருகன் அண்ட் தனுஷ் அவருடைய சேலத்தை பத்தின ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த

0: லெட்டர் போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தன்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் தகவலாகவே உங்களுக்காக என்ன தகவல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ரேஷன் கடைகள்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு பருப்பு சக்கரை இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்குது இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கறதுக்காக இன்னைக்கு சிறப்பு குறைதீர் கூட்டம் முகாம் மட்டும் நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட சேவைகள் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை அப்போ 14 தாலுகா அலுவலகங்களிலுமே மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. அதுபடி இன்னைக்கு காலையில் 10 மணியிலிருந்து நடக்கக்கூடிய இந்த குறைதீர் கூட்ட முகாமில் பொது விநியோகம் தொடர்பான குறைகளை வட்ட வளங்கள் அலுவலர்கிட்ட நீங்கள் நேரில் தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், முகவரி மாற்றம், புது ரேஷன் கார்டு, நகல் அட்டை கோரும் மனுக்களை பெற்று உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், மொபைல் எண் பதிவு, மொபைல் எண் மாற்றம் செய்வதற்கான மனு மீதும் நடவடிக்கை உண்டு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர ரேஷன் கடைகளுடைய செயல்பாடு, அத்தியாவசிய பொருட்களுடைய தரம் குறித்த புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த குறைதீர் கூட்ட முகாமில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கலந்துக்கிட்டு நீங்களுமே வந்துட்டு பயன்பெற்றுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 52 ரூபாய், வால் கத்திரிக்காய் 52 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குது. பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷவரை 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழை பழம் 40

ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாத்தாக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டின்ஸுடைய குண்டுக்குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அது நான் இல்லை சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
0: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமாக எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
0: ஆனால் என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
0: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கில் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க?
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இன்னைக்கு காலையிலேருந்தே நம்மளுடைய சேலத்தில் பல பகுதிகளிலுமே சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. நான் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற மழை பெஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துவாக இருக்குது. அதே மாதிரி தமிழகத்துடைய வட கடலோர மாவட்டங்கள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டுருக்குது. இதோடைய வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுமே நிலவிட்டுருக்குது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள்பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைக்கி வானம் பொதுவாக மேகமூட்டத்தோடு தான் காணப்படும் அப்படின்னும், சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அந்தமான் கடல் பகுதிகள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுடைய பெரும்பாலான பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்னைக்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய சேலத்துக்குமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்லேருந்து ஒரு 4 மணிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு 4 மணி 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பொழுதே மழை பெஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஊர்லேயுமே கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இன்றைக்கி நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்து வண்டியில் வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வானமும் அதுக்கு கரெக்டாக சிம்பிள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக மார்ட்டின் காட்டுத்தருடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்காக அடுத்ததான் சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சோனாயம் 107.8 ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் குறையுது இல்லை அதிகமாகுது, குறையுது இல்லை அதிகமாகுது அப்படி மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, தங்கத்தோடைய விலை. இப்போ தங்கத்தோடைய விலை கடந்த ஒரு மாதமாகவே கம்மியாகிட்டே தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திரும்ப நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப 2400 ரூபாய் அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 2400 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,500 ரூபாய்க்கும் பவுனுக்கு 108,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 300 ரூபாய் அதிகமாகி 13,800 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 2400 ரூபாய் அதிகமாகி 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகமாகி 265 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகமாகி 2.65 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை கம்மியாக போதா இல்லை அதிகமாக போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரங்களாகவே தங்கத்தோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது தங்கத்தோடைய விலை இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இதே மாதிரி தான் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம், இதுக்கு மேலே கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,620 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு, அதே மாதிரி தங்கத்தோடைய விலை பவுன் ஒன்றுக்கு 1,08,960 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.10 காசுகளாக தான் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின் மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோட விலை கடந்த நாட்களை விட இப்போ 10 காசுகள் அதிகமாக இருக்குது. நேற்று வந்து வெறும் 6 காசுகள் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் 10 காசுகள் அதிகமாகி 6.10 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ ஆவரேஜாக அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு வருது. பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோட விலை மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் முட்டையோட விலையுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே மேட்டரணிக்கு வரக்கூடிய நீர்வரத்து கம்மியாகிட்டே இருக்குது இல்லையா, அதே மாதிரி இப்போது கபினி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவுடைய மைசூர் மாவட்டம் ஹெச்டி கோட்டை பீகன் அள்ளியில் 65 அடி உயரம் 19.5 TMC கொள்ளளவு கொண்டிருக்கக்கூடிய கபிலா ஆற்றுடைய குறுக்கே கபினி அணை கட்டமைப்பு இருந்திருக்கிறது. அதில் வந்துட்டு கேரளத்துடைய வயநாடு மாவட்டம் மைசூரில் 7040 சதுர அடி நீர்பரப்பு பகுதியாக கொண்டிருக்குது. இந்த அணையில் நேற்று முன்தினம் நீர்மட்டம் 32.62 அடியாகவும் நீர் இருப்பு 4.53 TMC இருக்குது. தொடர்ந்து வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால வினாடிக்கு 696 கனஅடியாக இருந்த கபினி அணையுடைய

வரத்து நேற்று 2446 கன அடி அதிகமாயிருக்குது. இதனால அணையோடைய நீர்மட்டம் 33.16 அடியாகவும் நீரிருப்பு 4.68 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கு வினாடிக்கு 600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து மழை பெய்து நீர்வரத்து அதிகமாயிட்டு இருக்கிறதுனால கபினி அணை நிரம்பிருந்துச்சு அப்படின்னா உபரி நீர் நேரடியாக மேட்டூர் அணைக்கு வரும் அப்படி மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.56 அடியாகவும் நீர் இருப்பு 41.52 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 540 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கூடிய நீர்வரத்து கடந்த நாட்களை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி வந்துட்டு 700 கனடி 800 கனடி அப்படி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 4000 கனடி வரைக்குமே இருந்துச்சு. ஆனால் இப்போ திரும்ப கம்மியாக ஆரம்பிச்சு இப்போது 540 கனடியாக மட்டும்தான் வந்துட்டு நீர் வரத்து இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு கடந்த நாட்களில் இருக்கிற மாதிரி தான் அதே 1000 கனடியாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்காகவே சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, 9 விரைவு ரயில்கள் சேவையில மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் KSR பெங்களூரு ரயில் நிலையத்துல பணிமனை மேம்பாட்டு பணிகள் நடக்கிறதுனால சென்னை டு பெங்களூரு சிறப்பு ரயில் வந்து உட்பட 9 விரைவு ரயில்களுடைய சேவையில மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி தெற்கு ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, KSR பெங்களூரு டு சென்ட்ரல் ரயில் வர ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலையும் சென்ட்ரல் டு KSR பெங்களூரு ரயில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலும் ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின்னும், சென்ட்ரல் டு கர்நாடகா மாநிலம் அசோகபுரம் ரயில் வர ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலையும் அசோகபுரம் சென்ட்ரல் டு அந்த ரயில் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோழர்பேட்டை டு பெங்களூரு ரயில் வர ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்குமே பெங்களூரு காட்மோண்டா வரைக்குமே வந்துட்டு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சென்ட்ரல் டு KSR பெங்களூரு ரயில் வர ஜூலை மாதம் 31ஆம் தேதியிலையும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலையும் மாற்றுப்பாதையில் செல்ல இருக்கிறதுனால கிருஷ்ணராஜபுரம் வழியாக இயக்கப்படும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை குகை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சர்தார் வல்லபாய் படேல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலாக உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம இல்லை எனக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை உங்களுடைய பதில் வந்துட்டு சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முல்லியன் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: மானா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, முத்துநாயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ உங்கள் கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லாம், அதுவும் ரயில்வேல இருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, இந்த ரயில்வேல இப்போ இந்திய ரயில்வேல வந்துட்டு இப்போ 11127 லோகோ பைலட் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் மும்பையில் 1078, ஜெகந்திராபாத்தில் 824, ராஞ்சியில் 745, புவனேஸ்வரில் 801, கவுகாத்தியில் 676, சென்னையில் 186 அப்படின்னு மொத்தமாக 11127 காலி இடங்கள் நிரப்பப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை நீங்கள் ஆன்லைன் தேர்வு, அப்படி இல்லைன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்வு மொழி தமிழ் உட்பட 15 மொழிகளில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250 கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 14/6/2026, அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா rrbchennai.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ மறக்காமல் நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படுது அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இதுக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நாளைக்கு ஈவினிங்குள்ளே டிப்ளமோ அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்கள அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசன். அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபா போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாள் மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லா நாளுமே சந்தோஷம் பொங்கி வழியும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணுடைய அரி ராத்தினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்தியா, நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ அடுத்தவங்களுக்காக என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா, சில ரயில்களுடைய இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரயில்கள் அப்படின்னா, கேஎஸ்ஆர் பெங்களூரு டூ சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வர ஜூலை மாதம் 31, ஆகஸ்ட் மாதம் 2-3 ஆகிய தேதிகளில் SMVT அப்படிங்கிற இந்த ரயில் வந்துட்டு பெங்களூரில் இருந்து இயக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் டூ கேஎஸ்ஆர் பெங்களூரு லாக்பாக் ரயில் வந்துட்டு வர ஜூலை மாதம் 31 ஆகஸ்ட் 3 SMVT பெங்களூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KSR பெங்களூர் டு ஜோலார்பேட்டை ரயில் வர ஆகஸ்ட் 1 முதல் 4 வரைக்குமே பெங்களூர் டு காட்மாண்டாவில் இருந்து இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்படின்னு இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ இது இருக்கு இல்லையா ஏஐ, அந்த ஏஐ வச்சு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஆபத்தான உயிரியல் ஆயுதங்கள் மற்றும் கிருமிகள் உருவாக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஏஐ, கூகுள், டீப் மைண்டு, அதுக்கப்புறமா ஆந்த்ரோபிக் நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வைரஸ் நிபுணர்களை விட மேம்பட்ட ஏஐ மாடல்கள் அதிக திறனுடைய செயல்படுவதால் அபாயங்களை தடுக்கிறதுக்காக அமெரிக்க நாடாளுமன்றம் புது சட்டங்களை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் மெட்டா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா மனித வளமா? நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா மனித வளமா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மண் நீர்வள பாதுகாப்பு குறித்த தொழில்நுட்ப பயிற்சி இப்போ வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் சார்பில் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மண் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்ப பயிற்சியுடைய உத்திகள் குறித்த பயிற்சி நேற்று முன்தினம் வழங்கப்பட்டிருக்கு. அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி விஜயன் அவர்கள் வந்துட்டு நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் இது பற்றின பயிற்சி வந்து அளிச்சிருக்காரு. இணை பேராசிரியர் இளங்கவி அவர்கள் மண் பரிசோதனை குறித்த விளக்கங்களையுமே கொடுத்திருக்காரு. தொழில்நுட்ப உதவியாளர் செந்தில்நாதன் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்த மண் மற்றும் நீர்வள உத்திகள் குறித்து செயல் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி நிலைய இணை பேராசிரியர் வல்லரசன் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பம் குறித்தும், உதவி பேராசிரியர் கிறிஸ்டல் கோரேட் வேளாண் இயந்திரங்கள் அரசு மானியத்தில் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் விளக்கியிருக்காரு. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 40 மேற்பட்ட விவசாயிகள் இது மூலமாக பயனடைவாங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. யார் யார் அப்படின்னா, குமாரண்ணா, அதுக்கப்புறமா தேவி அக்கா, இவங்க வந்துட்டு அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி குமாரண்ணா அண்டு தேவி அக்கா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே சூப்பராக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள், நீங்கள் என்ன விஷயங்களா நான் அச்சீவ் பண்ண நினைச்சுங்களா பேர் சேர்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷங்கள் பொங்கி வழினும், செம லவ்வபிளாக செம சூப்பராக வந்துட்டு உங்களோட லைஃபை கொண்டு போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்கு விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில உங்களுக்காக சொல்றதுக்காக

0: வீட்டில் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா மனித வளமா, நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா மனித வளமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியில சத்தியா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அப்புறமா நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சர்தார் வல்லபாய் படேல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியிலிருந்தும், காசு விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், சித்ராக்கா அன்னூர்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், துர்கா தேவியக்கா திருச்சியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, மாரிமுத்து, லக்ஷிகா, தனேஷ், காவ்யா, ஜோஷ்வா, சஞ்சய் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உறுப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியை கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நானுமே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. திரும்ப திங்கக்கிழமை உங்களுக்குமே நிறைய தகவல்களை எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போபேனர்களே, மண்டே மீட் பண்ணலாம்.

0: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
1: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
0: இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. பதிலா சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நான் உங்க கூட விளையாட போறேன். சோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே அண்ணா, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க காலையில?
1: மங்களபுரத்துல இருக்கிற காலையில சாதம் சாப்பிட்டேன்.
0: சூப்பர் அண்ணா, கரெக்ட்டா விளையாடிட்டீங்க.
1: சரி,
0: ஓகே, நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: ஓகே மக்களே, இப்படிதான் இன்னைக்கான விளையாட்டு, அதாவது கேள்வி பதில் அப்படிங்கிற இந்த விளையாட்டு இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சியா நிறைய நேயர்களோட இதே மாதிரி நம்ம விளையாடலாம். அண்ட் மாணிக்கமா இன்னைக்கு நம்ம கூட இந்த விளையாட்டை ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. தில் திலீப்போட வாண்டட் வைட் அப்படிங்கிற பாடலும், சாந்தகுமாரோட அம்மா சாங் அப்படின்றதும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து

0: இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க
0: ருக்மணி பாட்டி? வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்கோம், நீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம்மா.
0: ஓகே பாட்டி. பாட்டி, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: அதான் ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும். ரெண்டாவது கேட்கும் போது ரெண்டாவது கேள்வியும் சேர்த்து முத கேள்வியும் சேர்த்து பதில் சொல்லணும்மா.
0: அதேதான் பாட்டி, விளையாண்டுலாமா? ருக்மணி பாட்டி, காலையில என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: பாட்டி, பாட்டி உங்க பசங்க எங்க இருக்காங்க?
1: காபி சாப்பிட்டு பசங்க வீட்டுல தான் இருக்காங்க.
0: சூப்பர் பாட்டி, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே பாட்டி, ரொம்ப அருமையா
1: விளையாண்டீங்க.
0: கரெக்ட், இதே தான் பாட்டி.
1: அம்மா பாட்டுக்கு ஓட்டு போட்டுருங்க சனி, இப்ப பாருங்க அந்த பாட்டுக்கு.
0: ஓகே பாட்டி, நான் கண்டிப்பா நோட் பண்ணிக்கிறேன். ஓகே பாட்டி,
1: நன்றி
0: பாட்டி. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட தாதகா பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டு விளையாண்டாங்க. ஓகே மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணியும் கூட இன்னும் நிறைய நேர்களோட நம்ம இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
2: வயசுலேருந்து அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஆடரே ரமேஷே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல?
4: நாதே கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸா?
3: மாமே கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸ் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
4: ஆமா சுரேஷ், நேத்து கூட என்னோட வீட்டுல ஒரு வார்த்தைய மாத்தி சொல்லி படாத பாடுபட்டுட்டேன்.
3: ஆடரே, எனக்கு இப்ப ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நாம பேசணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், மொழி இருக்கு, மொபைல் இருக்கு, ஆனா ஈ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா?
4: ஈயா? அது எப்படி பேசும் தெரியல சுரேஷ்.
3: ஆட ரமேஷ், இது தெரியாதா? ஹே, ஈலா இமெயில் மூலமா தான் பேசுவான், உனக்கு தெரியாதா?
5: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
6: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9424592160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
2: வணக்கம் சதீஷனா, எப்படி இருக்கீங்க?
4: மழை பெஞ்சு எப்படி மரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா குளிர்ச்சியா இருக்கும், அதே மாதிரி சோனா மகிழ்ச்சியா இருக்கேன்.
2: சூப்பர், நான் ரொம்பவே காலையில அழகா சொன்னீங்க.
4: உங்களுக்கான
2: கேள்வி கேட்டறவா?
4: கேக்கலாம்.
2: சதீஷனா, உங்க வீடு எங்க இருக்கு? சூப்பர் சதீஷனா, ஃப்ரெண்ட்ஸோட எங்க வெளியில போலான்னு பிளான் வச்சிருக்கீங்களா?
4: மாசிநாயக்கப்பட்டியில
2: இருந்து சதீஷனா நம்ம கூட ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அண்ட் இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வணக்கம். ராஜேஸ்வரி அக்கா வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கோம்.
0: ஓகே அக்கா, அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா?
0: ஓகே, என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் வந்து ரெண்டு கேள்வி கேட்பேன். முதல்ல கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், ரெண்டாவதா கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் சொல்லுவீங்க இல்லையா?
1: ரெண்டு சேர்த்து சொல்லுங்களா?
0: அதே தான்க்கா. ஓகே, விளையாண்டுலாமா? ஓகே, ராஜேஸ்வரி அக்கா காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: காலையில இட்லி சாப்பிட்டேன்.
0: ஓகே, பசங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் இருக்காக்கா?
1: ஸ்கூல் இட்லி சாப்பிட்டா ஸ்கூல் லீவு.
0: லீவு, சூப்பர் அக்கா, செம்மையா விளையாடிட்டீங்க.
1: நன்றி நன்றி.
0: ஓகே நன்றி அக்கா. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட தர்மபுரியில இருந்து ராஜேஸ்வரி அக்கா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. சோ கரெக்டான அந்த பதில வந்து சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு. திவாஃப் எஃப்ஓட பவ் பவ் அப்படிங்கிற பாடலும், சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் அப்படிங்கிற பாடலும் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாடி தான் விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஒரு
1: கோவில் போலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு.
2: சூப்பர், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அந்த வெயில் வந்து மழை வரா மாதிரி ரொம்ப கிளவுடியா இருக்கு. நம்ம சேலம்ல எப்படி இருக்கு கிளைமேட்லாம்
1: இன்னைக்கு? சேலம்ல நேத்து சம மழைனா நைட் ஃபுல்லா ஃபுல்லா மழைதான். நல்லா இருந்துச்சு,
2: வேற லெவல்யா. அப்ப இன்னைக்கு காலையில சில் சில் கோல் கோல்னு இருப்பீங்கன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு நாளே அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிடுக்கு.
2: சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே. நான் ஆனா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
2: தெரியுமா? சொல்லுங்கப்பா.
1: ஆனா கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்பேன், அந்த கேள்விக்கு ஒரு பதில். இரண்டாவதா கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க முதல்ல சொன்ன பதிலோட சேர்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்.
2: ஓகே, சேர்த்து சேர்த்து சொல்லுங்க.
1: ஓகே, நான் விளையாண்டுலாமா?
2: ஓகே.
1: ஓகே அண்ணா, இன்னி காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க?
2: 6:30.
1: ஓகே, இன்னைக்கு ஆபீஸ் இருக்கா அண்ணா?
2: 6:30 இல்ல.
1: சூப்பர் அண்ணா, டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே அண்ணா, நன்றி. நான் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க,
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பா, நான் நினைச்சேன் நீங்க 5 கேள்வி வரைக்கும் கேப்பீங்கன்னு. கேட்டு பாருங்க, 5 கேள்வி வரைக்கும் என்னோட நினைவு திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
1: ஓகே, கண்டிப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு பதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கூட மூணாவது கேள்வி கேட்டுறேன். ஓகே அண்ணா, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்காங்களா?
2: 6:30 கழிந்த இல்ல, எனக்கு பிரதர் சிஸ்டரும் இல்ல.
1: ஓகேண்ணா, அண்ணா வீக்கெண்ட்ல எங்கயா வெளியில போலாம் அப்படின்னு பிளான் இருக்கா?
2: 6:30 கழிந்த ஆபீஸ் இன்னைக்கு இல்ல, கூட பிறந்தவங்களும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட நாளைக்கு வெளியில போறேன்.
1: சூப்பர் அண்ணா, எங்க போறீங்க?
2: ஓகே, 6:30 எந்திரிச்சா ஆபீஸ் இல்ல, எனக்கு கூட பிறந்தவங்களும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட நான் நாளைக்கு ஜாலியா வெளியில போறேன். நான் நாளைக்கு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பொற்கோவிலுக்கு போறேன்.
1: சூப்பர்ண்ணா, 5 கேள்விக்கு பட்டு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்க.
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், எனக்கு நிறைய

0: அடிக்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணனும் இந்த கேம் நான் யூசுவலா விளையாடுவேனா எனக்கு அது மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேம்.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா.
0: Thank you so much ஹரிணி இந்த டே உங்களுக்கு சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டே வா மீட்டோ பை.
1: ஓகே நன்றி. இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகரனா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டு வந்து விளையாண்டாரு. டக்கு டக்குன்னு நம்ம வந்து எல்லா நேர்கள்கிட்டயும் ரெண்டு கேள்வி தான் கேட்டோம், இவர்கிட்ட அஞ்சு கேள்வி கேட்டோம், டக்குன்னு சொல்லிட்டாரு ஆன்சரை. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். மைடியர் மக்களே, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து இந்த விளையாட்டை விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ இன்னைக்கு நிறைய நேர்களோட நம்ம இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டோம். ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரில, அவ்வளோ சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. ஆனால் இன்னும் ஒரு மணி நேரம் அடுத்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மணி நேரமும் நம்ம நிறைய நேர்களோட இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டுடலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுடலாம். ஹலோ, வணக்கம். பாஸ்கரண்ணா வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன்மா. சாப்பிட்டீங்களா?
1: ஆ, சாப்பிட்டாச்சுண்ணா. நீங்க?
2: நான் சாப்பிட்டேன்.
1: சூப்பர்ண்ணா. ஓகே, நான் இன்னைக்கு என்ன
2: விளையாட்டுன்னு தெரியுமா?
1: அதேதான் விளையாண்டுலாமா? ஓகே, பாஸ்கரண்ணா இன்னைக்கு லீவா? ஓகே, சரி. ஓகே, அடுத்த கேள்வி வந்து காலையில
2: சாப்பிட்டாச்சண்ணா?
1: சூப்பர்ண்ணா, செமையா சொன்னீங்க. நன்றிண்ணா. ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட டால்மியா காலனில இருந்து பாஸ்கரண்ணா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டை விளையாண்டாரு. ஓகே மக்களே, தொடர்ந்து நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, முத்துநாயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்கு. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே.

0: நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க இந்த கேள்வி பதில் அப்படின்ற விளையாட்டை விளையாடுறதுக்கு. அவரு கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பாப்பா, நான் திருப்பூர் மாவட்ட குறுநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
1: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: கொஞ்சம்
1: கொஞ்சமா அப்படியே மழை வரும். ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கான முதல் பதில நீங்க சொல்லிடணும். இன்னொரு கேள்வி கேப்பேன், அதுக்கான பதில சொல்லும் போது முதல் கேள்வியோட பதிலையும் சேர்த்து இரண்டாவது கேள்விக்கு சொல்லணும்னா. ஓகே, நான் விளையாண்டலாமா? அண்ணா உங்ககிட்ட இருக்க வண்டி பேர் என்னண்ணா?
2: இன்னொன்னு
1: சூப்பர்ண்ணா. அண்ணா இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் வெளியில போலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கீங்களா?
2: எக்கல் வண்டி இருக்குதுங்க.
1: அண்ணா வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவீங்கன்னு
2: சொன்னீங்கல்ல, அது 8 மணிக்கு வேலைக்கு கிளம்புவேனுங்க. வந்து அடுத்து என்னுடைய விலாசம் வந்து குருணைக்கல்பட்டி போஸ்ட், மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டீங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை எங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு?
2: ஞாயிற்றுக்கிழமை எந்த பிளானும் இல்லைங்கம்மா.
1: ஓகேண்ணா, சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி.
2: நன்றிங்க, நன்றி.
1: நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டு விளையாண்டாரு. ஸோ நிறைய ட்ரை பண்ணி வந்து சூப்பரா லாஸ்டா முடிச்சிட்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். ஸோ அடுத்தடுத்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலையும் நீங்கள் வந்து கேட்டுருங்க. இப்போ நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய நம்பர் 9787-707.8. அண்ட் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூடயும் இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டை விளாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
3: நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்துலேருந்து கோவிந்தசாமிங்கம்மா.
1: கோவிந்தசாமி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்கம்மா. நான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
1: ஆ நான் சூப்பராக இருக்கேன்.
3: ஆமாங்கம்மா, உங்க ஊர்ல மழை பெஞ்சுன்னு சொன்னீங்க, எங்க ஊர்லயுமே வந்து ராத்திரிகள வந்து ஒரு கொஞ்சம் பெஞ்சதுங்கம்மா.
1: நல்லா காலையில வந்து கிளைமேட் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நைட் வந்து மழை வந்துச்சுனா.
3: ஓகே
1: ஓகேண்ணா, எப்படியோ மழை வந்துச்சுனா ஹாப்பி
3: தான். ஆமாங்கம்மா வந்துருச்சுங்கம்மா.
1: ஓகேண்ணா, அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
3: தெரியுங்கம்மா, கேள்வி பதில். நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அது முதல் கேள்விக்கு வந்து முதல் பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில சொல்லி ரெண்டாவது பதில் சொல்லணுங்கம்மா.
1: ஆமாண்ணா. ஓகே, விளையாண்டுலாமா?
3: விளையாண்டுலாங்கம்மா.
1: ஓகே அண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களாண்ணா?
3: பேசிக்கிட்டு இருப்பேங்கம்மா.
1: ஓகேண்ணா, அண்ணா நாளைக்கு

0: எங்க போலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமையை எப்படி செலவிடலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க?
1: ஆமா, என்னுடைய ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்லயே இருந்து ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேங்கம்மா.
0: ஓகே ஓகேண்ணா. ஓகே, இன்னொரு கேள்வி கேக்கட்டுமாண்ணா?
1: கேளுங்கம்மா.
0: சரி அண்ணா, உங்க அட்ரஸ்ண்ணா?
1: இன்னைக்கு
0: நம்ம கூட கோவிந்தசாமி அண்ணா கொடுமுடி தாசம்பாளையத்துல இருந்து ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டு விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம வந்து நிறைய நேயர்களோட விளையாண்டோம். தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோடையும் நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலைச்செல்விங்க அன்பு ஸ்ரீஹரிணி அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா சூப்பர்வா இருக்கேன். நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாருமே சூப்பரா இருக்கும்க்கா.
1: மிக்க மகிழ்ச்சிங்க சரணி.
0: ஓகேக்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்க, முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும், அடுத்த கேள்வி கேட்கும்பொழுது முதல் கேள்வியினுடைய பதிலையும் சேர்த்து அதோட சொல்லணும்.
0: ஆமாக்கா, அதே தான் விளையாண்டுலாமா?
1: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
0: ஓகேக்கா. அக்கா உங்களுக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
1: நிறைய இருக்காங்க.
0: சூப்பர்க்கா. அக்கா நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல மிஸ் கிட்ட திட்டலாம் வாங்கிருக்கீங்களா?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, திட்டலாம் நிறைய வாங்கிருக்கேன்.
0: ஓகேக்கா. இன்னொரு கேள்வி கேட்கவா? ஓகேக்கா. நாளைக்கு இந்த சண்டேவை எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கக்கா?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.

இன்னைக்கு நம்ம கூட கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்.
6: சூப்பர் ஹர்ஷிதா. சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
7: தெரியுமா? தெரியாதே.
6: ஓகே, நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் ரெண்டு கேள்வி கேட்பேன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லிடணும். செகண்ட் கேள்விக்கான பதிலை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்களோ அதை சேர்த்து சொல்லணும்.
7: ஓகே
6: ஓகே, விளையாண்டுலாமா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களே. சரி ஓகே, விளையாண்டுலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
7: என்ன
6: பாடல் ரொம்ப பிடிக்கும்?
7: எல்லா பாட்டுமே பிடிக்குமே.
6: சூப்பர், சமயம் விளையாண்டீங்க, நன்றி.
7: தேங்க் யூ.
6: ஓகே ஓகே, இன்னைக்கு ஹர்ஷிதா நம்ம கூட ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க இந்த விளையாட்டை. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து இந்த விளையாட்டை விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வணக்கம். வணக்கம் ராஜேஷ் கண்ணா, நான் எப்படி இருக்கீங்க? சாலிதான், ஹாப்பி தான். ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமாண்ணா? ஓகே, விளையாண்டுலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணாக்கு ஸ்கூல்ல மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னு இருக்கா?
2: கண்டிப்பா இருக்கு. அது என்ன மெமரினா, 6th படிக்கும் போது மேக்ஸ்ல பக்கமா இருப்பாங்கண்ணா.
1: ஓகே ஓகேண்ணா. சரி, ஓகே, இன்னொரு கேள்வி கேட்றவானா, உங்களுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களாண்ணா?
2: நான் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ்ல மொட்டை மார்க் வாங்கினா, இப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றிண்ணா.
2: தேங்க்யூ ஸ்ரீயா.
1: ஓகேண்ணா.
2: பை.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ராஜேஷ் கண்ணாண்ணா ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7070-108. அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்
1: சந்தியா பாப்பா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானுமே சூப்பரா இருக்கேன் பாப்பா. ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
3: தெரியுமா? தெரியாதேப்பா.
1: சரி, நான் சொல்லவா?
3: நீ சொல்லுங்க.
1: நான் வந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்பேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் வந்து நீங்க சொல்லிரணும். ரெண்டாவது கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சொன்ன ஆன்சரோட சேர்த்து சொல்லணும், ரெண்டு ஒட்டுக்கா.
3: ஓகேக்கா.
1: ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்றவா?
3: புரியலங்கா.
1: ஓகே, சந்தியா பாப்பா இங்கிலீஷ்ல எத்தனை மார்க் எடுப்பீங்க? சந்தியா பாப்பா இங்கிலீஷ்ல எத்தனை மார்க்கு? ஹலோ, சந்தியா பாப்பா கேக்குதா? ஓகே, இங்கிலீஷ்ல எத்தனை மார்க் எடுப்பீங்க? சூப்பர். சரி, இன்னொரு கேள்வி கேட்டவா? ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ஓகே மக்களே, அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள் இந்த ஆன்சர் கேம் விளையாண்டாங்க, ரொம்ப சூப்பரா நிறைய நேயர்களோட நம்மளுமே இந்த விளையாட்டை விளையாண்டோம்.

0: ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயருமே இருக்காரு, அவரு கூடயும் இன்னைக்கு இந்த விளையாட்டை கடைசியாக விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ராமு அண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பரா
1: இருக்கேன்.
0: என்ன விளையாட்டு தெரியுமா? முதல் கேட்ட கேள்விக்கான பதில நீங்க சொல்லிடணும், ரெண்டாவதா கேட்ட கேள்விக்கான பதில சொல்லும் போது முதல்ல சொன்ன பதிலையும் சேர்த்து சொல்லணும்னா. ஓகே விளாண்டலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து நாளைக்கு வீக்கெண்ட் இல்லையா, சண்டே, அதை வந்து எப்படி செலவிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க?
1: அண்ணா
0: நாளைக்கு சண்டேவை எப்படி செலவிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்கண்ணா?
1: சொல்லுங்க மேடம்.
0: அண்ணா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைய எப்படி செலவிடலாம்? ஓகே, நான் அடுத்த கேள்வி கேட்றவா? உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்களாண்ணா?
2: சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஸ்ரீஹரிணி. பை பை மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, 600 சதுர அடி மலைக்காடு, 100 தாவர வகைகள், 17 பறவை இனங்கள், பெங்களூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் ஒருத்தர் தன்னோட வீட்டிலேயே வளர்த்த செர்ரி, டிராகன் பழம், காஃபி மற்றும் பலவற்றை கொண்டு தன்னோட மொட்டை மாடிய ஒரு சிறு காடா மாத்தி வெப்பநிலைய குளிர்ச்சியாவும் காற்றை தூய்மையாகவும் வச்சிருக்காராம். என்னங்க இவ்வளவு ஆச்சரியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல காடு அழிப்பு ரொம்ப வேகமா வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பசுமை பகுதிகளை மீட்டெடுத்து பாதுகாக்கிறதுல தீவிரமா செயல்படக்கூடிய சுற்றுச்சூழல் அக்கறை கொண்ட தனி நபர்கள் ஒரு சிலர் மட்டும் இருக்காங்க. மரங்களை இடைவிடாம வெட்டுறதும், இயற்கை நிலப்பரப்புகளுக்கு பதிலா கான்கிரீட் கட்டமைப்புகளை எழுப்புறதும், நகர்ப்புற பசுமை பரப்ப கணிசமா குறைச்சி உள்ளூர் சூழல் அமைப்புகளையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் சீர்குலைக்குது. இதனோட விளைவாக நகரங்கள் அதிகரித்து வரக்கூடிய கோடை வெப்பநிலை, தீவிரமடைந்து வரக்கூடிய வெப்ப அலைகள்

0: காற்றின் தரம் மற்றும் நகர்ப்புற வெப்ப தீவு விளைவு, இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனா பெங்களூர்ல பல்லுயிர் வளம் நிறைஞ்ச தன்னோட மொட்டை மாடி சோலையின் மூலமா ஒருத்தவங்க மாற்றத்தை ஏற்படுத்தி வராங்கன்னா பாருங்களேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி கவனமா வடிவமைக்கப்பட்ட 5 மாடிகளை கொண்ட அந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய 600 சதுரடி மலைக்காடு நகரத்தின் நடுவே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறது போன்ற உணர்வை தருது. வெங்கட்ராமனோட மாடியில 100க்கும் மேற்பட்ட தாவர வகைகளும் 17க்கும் மேற்பட்ட பறவை மற்றும் வண்ணத்து பூச்சி இனங்களும் நிறைஞ்சிருக்கு. அங்க மரங்கள்ல இருந்து நேரடியா பறிச்சு உண்ணக்கூடிய பிரகாசமான சிவப்பு செர்ரி பழங்கள், டிராகன் பழங்கள், சிவப்பு வாழைப்பழங்கள், எலுமிச்சை பழங்கள், அவகேடோ பழங்கள், அவரைக்காய்கள், ரோப்பிலை மற்றும் காஃபி விதைகள் கூட இருக்கு. நகர வெப்பத்துக்கு இயற்கையோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெங்கட்ராமன் வந்து முதல்ல தன்னோட தாயின் நினைவா சில தொட்டி செடிகளை நட்டு இந்த முயற்சியை தொடங்கினாலுமே சீக்கிரமாவே அவரு தன்னோட மாடிய 3 அடுக்குகள்ல கட்டப்பட்ட ஒரு பசுமையான மலைக்காடா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக இயந்திர பொறியாளர் குருநந்தன் ராவ் அவர்களோட இன்ஸ்டாகிராம்ல காணொலியில தெரிவிச்சிருக்காரு. முதல் 2 அடுக்குகள்ல செடிகள் நடப்பட்டிருக்க மேல் அடுக்குல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைப்பு பல்வேறு வகையான தாவரங்களுக்கு இயற்கையாவே தண்ணீர் கிடைக்க உதவியா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் வந்து சேகரிக்கப்பட்டு வடிகட்டப்பட்டு திரும்பவும் பயன்படுத்தப்படுது. வெங்கட்ராமன் பயப்பட்ட மாதிரியே பெங்களூர்ல பெய்த கனமழை, ஆலங்கட்டி மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னோட செடிகள் வேரோடு சாயல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முருங்கை மரம் தான் செடிகளோட வேர்களை ஒன்னா பிடிச்சு வச்சிருக்க உதவியா இருந்துச்சு அப்படின்னும், இதனால பலத்த புயலினப்ப ஒவ்வொரு செடியும் சேதமடையாம இருந்துச்சு அப்படின்னும் அவர் வந்து கண்டறிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் தவிர இந்த மலைக்காடு கொட்டும் தன்மையற்ற தேனீக்களையும் வரவேற்குது. ஆச்சரியப்படக்கூடிய விதமா கோடை மாதங்கள்ல கூட இங்க வெப்பநிலை 3-4 டிகிரி குறையுது. அதே நேரத்துல காற்றின் தர குறியீடு 10-12% மேம்படுது. என்னங்க இந்த ஆச்சரியமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: வணக்கங்கள். வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு சில சமயங்கள்ல ஹோட்டல்கள்ல ஆர்டர் எடுத்து மீன்கள் வந்து நம்ம விற்பனை செய்யறோம். அந்த மாதிரி விற்பனை செய்யறப்ப பாத்தீங்க அப்படின்னா, ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னதான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா ரெகுலரா நம்மளுக்கு ஆர்டர் வரணும் இல்லையா, அதனால அது என்னன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: நமக்கு ஏலியாவே அது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்போம். எப்படின்னா நம்ம கிலோ ஃபார்மர் 200 ரூபா வைக்கும் போது அவங்களுக்கு 130 ரூபா 140 ரூபா அப்படி தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதுக்கு மேலே லாபம் கிடைக்கணும். அவங்களுக்கு வீட்டு யூஸுங்கிறது வேற. ஒரு ஹோட்டல்னு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. கம்மியாக தான் அவங்களுக்கு லாபகரம் கிடைக்கும் போது இந்த பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ஒரு 5 ஹோட்டலை பிடிச்சி அதை 12 1 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துறோம். இதே போல் வந்து மீனை வந்து வறுத்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு டபுள் மடங்கு காசு. அதே போல் சாயங்காலம் ஈவினிங் டைம் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த 12 மணிலேருந்து 5 மணிக்கு 4-5 மணி நேரம் ரெஸ்ட் இருக்குது. 5-6 மணி நேரம் அந்த டைத்தில் பண்ணி சாயங்காலம் ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போட்டிங்கன்னா மீன் சிக்கன் இது பண்ணலாம். சிக்கன் போலே மீன் நான் சொன்னப்பல அப்படி பண்ணலாம். மீன் வறுவல் பண்ணலாம். அதோட சேர்ந்து பண்ணீங்கன்னா அந்த இதை சுத்தமாக அந்த லாபகரத்தை இதில் கொண்டு வந்துடலாம். அதில் பெருசாக பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனையில் வரும். இதை சரி பண்ணணும். அப்படி இல்லைனா ஹோட்டலில் கொடுக்கணும். மறுநாள் நிற்கிறதுக்கு இந்த பிரச்சனை பண்ணணும். யாருக்கும் அவ்வளோனா அதை ஐஸ் பேக் பண்ணி அதை 10 ரேட்டுக்கு விற்கணும். யாருக்கும் பயன்படுற ட்ரிப் போகாமல் இப்படி பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொழிலை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன நமக்கு ஒரே ஒரு இதுனா இதில் ப்ளஸ் என்னன்னா நமக்கு லீவு வேணும். அந்த லீவு கிடைக்கிறது உங்களுக்கு சனி நிலமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு கிடைக்கும். அந்த நேரத்தில் தான் மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன்களுக்கு ஃபுல் ஒர்க் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவு எல்லாரும் மீன் வாங்குவாங்க. நமக்கு லீவு இருக்காது. இதே போல் கோவில் திருவிழாக்கள் பிறந்த அந்த நாட்கள் விரத நாட்கள் விரத நாட்கள் வருதுல விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த விரத நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்து விரத நாட்களில் கிறிஸ்டின் விரத நாட்களில் முஸ்லீம் அதுவும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் மீன் கொடுத்தா அவனை கடையை நம்ம நிப்பாட்ட முடியாமல் நாங்கள் டெய்லி பண்ணுறோம். நீங்கள் ஒரு நாள் கூட லீவு கிடையாது. டெய்லி பண்ணுறோம். அமாவாசையாக இருந்தாலும் நாங்கள் லீவு போட்டு தான் ஆகணும். பௌர்ணமியாக இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். ஏன்னா கடைக்கு வரவங்க ஒரு நாள் ஒருத்தவங்க விருத நாளாக இருந்தாலும் அதான் இல்லை. இதில் என்ன வேணால் அந்த விருத நாட்களை நம்ம பயன்படுத்தி லீவு எடுத்துக்கலாம். மற்றபடி நாட்களில் ரன் பண்ணி ஓட்டலாம். ஒன்று ஆடி மாதத்தில் ஃபுல்லாகவே லீவு கிடைக்கும். அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் லீவு கிடைக்கும். அதை கொஞ்சம் பயன்படுத்தலாம். மார்கழியில் கிடைக்கும். அதே போல் சில நாட்கள் கிடைக்கும். அந்த ஐயப்பன் கோயில் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் டயத்தில் லீவு கிடைக்கும். அதெல்லாம் தான் நம்ம லீவாக நம்ம எடுத்துக்கணும். பாக்கி நாள் நம்ம விடாமுயற்சியை தொடர்ந்து நம்ம காலையில் தீவனம் வைக்கணும். சாயங்காலம் தீவனம் வைக்கணும். காலையில் மீன் பிடிக்கணும். நைட்டு பார்த்தீங்கன்னா ஏரேஷன் பிரச்சனை 3 மணிக்கு டிஓ பிரச்சனை வந்ததுன்னா அது கிளம்பிடும். அது டிஓ கிளம்புனதுன்னா மீனை பிடிச்சி நீங்கள் அடுத்த குளத்தில் மாற்றணும். தொடர்ந்து ஒரு குளத்தில் ஏரேஷன் பிரச்சனை கிளம்பி டிஓ ஆக்சிஜன் பிரச்சனை கிளம்பி மீனெல்லாம் கிளம்பிடும். அப்போ அதுக்கு ஒரே சொல்யூஷன் நீ பெரிய வலையெல்லாம் போட்டு அடிக்க முடியாது. விசிறு வலையை போட்டு போட்டில் போட்டு பிடிச்சிங்கன்னா உடனே பிடிக்க கட்டியுமே மீன் செத்துரும். ஆனால் அதை மீனை நீங்கள் பிடிச்சி அடுத்த ஒரு புது தண்ணி வண்டியில் போட்டிங்கன்னா அது அப்படியே 5 மணி நேரம்ல அப்படியே நிற்கும் உயிரோட. அதுக்கு ஆக்சிஜன் பிரச்சனை. அந்த மீனை டிஓ ப்ராப்ளம் வந்தால் அந்த மீனை வெளியே எடுக்கிறது தான் நல்லது. அந்த மீனை எடுத்து அடுத்த குளத்துக்கு போகணும் இல்லை விற்பனை பண்ணணும். அந்த குளத்தில் டென்சிட்டியாக குறைக்கணும். டென்சிட்டி குறைச்சாதான் அடுத்த டிஓ ப்ராப்ளம் வராது.
0: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்களுக்கு லீவுன்னு பார்த்தா பெருசா கிடைக்கவே கிடைக்காதுங்க. முக்கியமா ஒரு பண்டிகை முடிஞ்சதுன்னா இன்னொரு பண்டிகை, அந்த பண்டிகை முடிஞ்சதுன்னா இன்னொரு பண்டிகை, அந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ச்சியா வந்து பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஓரளவுக்கு தான் லீவுன்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஆடரே ரமேஷே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல?
2: என்னது, கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸா?
1: மாமே, கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸ் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
2: ஆமா ஆமா சுரேஷ், நேத்து கூட என்னோட வீட்டுல ஒரு வார்த்தைய மாத்தி சொல்லி படாத பாடுபட்டுட்டேன்.
1: ஆடரே, எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நாம பேசணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், மொழி இருக்கு, மொபைல் இருக்கு, ஆனா ஈ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா?
2: ஈயா, அது எப்படி பேசும் தெரியல சுரேஷ்.
1: அட ரமேஷ், இது தெரியாதா? ஹே, ஈலாம் இமெயில் மூலமா தான் பேசுவான், உனக்கு தெரியாதா?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா சேலம் மாவட்டம் கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு நாளைக்கு தோராயமா நாங்க வந்து இவ்வளவு டன் கரும்பு வந்து ஓட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் தான் எனக்கு ஆலையை வந்து ரொம்ப பெருசாக பெருசுனா ஒரு நாளைக்கு எனக்கு 100 டன் கரும்பு ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ நான் 10 டன் அளவுக்கு ஓட்டுறோம், 100 டன் அளவுக்கு கரும்பு மட்டும் பண்ணணும். அப்படி பண்ணாதான் எனக்கு 10 டன் சக்கரை கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு பண்ணணும். இங்கே தான் ஆலை எல்லாமே, என்னோட இடத்துலேயே எங்களுக்கு ஒரு 7 ஏக்கர் காடு இருக்குது, விவசாயம் பூமி இருக்குது, அங்கேயே நாங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசை. இதுக்கான வேலையை அப்டேட் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது கரும்பு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விவசாயம் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் விவசாயமே பார்க்குறாரு, 7 ஏக்கர் அவரே தான் பார்த்துக்கிறாரு. அது முக்கியமாக என்னென்னா கவர்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. சில அதாவது ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, சப்சிடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோன்னா, ஏன்னா இது வந்து பண்ணுறதுக்கு நமக்கு எந்தெந்த விதத்துலலாம் நமக்கு ஹெல்ப் கிடைக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். கரும்பு விவசாயிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க, சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து நமக்கு வந்து இவ்வளோ விவசாயம் பண்ணுறோன்னா இவ்வளோ காசு வட்டியில் கடன் தான், ஆனால் வட்டியில்லா கடன் தராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டில் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லலாம் பண்ணிடுறாங்க. ஒரு சில டைமில் போன டைம்லாம் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில டைமில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வட்டி இல்லாத நமக்கு முதல் போட்டு நான் விவசாயம் பண்ணிவிட்டு அதில் லாபத்தை எடுத்துகிட்டு அந்த அசலை கட்டிடலாம். அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்கீம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முக்கியமாக அந்த கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் பெரிய விவசாயிகள்லாம் சிறு விவசாயிகள் கூட இந்த சொட்டு நீர் பாசனம், அது சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்திடுறாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 2 டைம் தான் வேலை இருக்கும். கரணை போடுறப்ப அந்த சொட்டு நீர் ஓசை மறுபடியும் எடுத்து வாய்க்காலில் போடணும், முதல் அங்கேருந்து ஆரம்பிக்கும். கரும்போட விதை என்னன்னு கேட்டிங்கன்னா கரும்பே தான். கரும்போட விதை என்னன்னு கேட்டிங்கன்னா கரும்பே தான். அது எந்த அந்த அதில் இருக்கிற அந்த பொட்டு அடிபடாமல் இருக்கும்.

0: ஒவ்வொரு கரணைக்கும் ஒவ்வொரு கரணன்றது ஒவ்வொரு கேப் கரும்புக்கும் ஒவ்வொரு பொட்டு இருக்கும். அந்த பொட்டு அடிபடாமல் எடுத்து மண்ணில் பதிக்கிறது தான் அதனோட விதை. அது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப விளைஞ்ச கரும்பில் போட்டால் வராது, அது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம்னா ஒரு 8 மாதம் 6 மாதம் கரும்பில் போட்டால் அது நல்லா வரும். கரும்பு கரணை நல்லா கரும்பு அதிலிருந்து நிறையா துள்ளூர் வரும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு சில விவசாயம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல தொடர்ச்சியா வந்து நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கரும்பு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப தோராயமா சொல்லணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 2 தடவை தாங்க வேலை இருக்கும், அந்த அளவுக்கு வந்து வேலை ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்ப நம்ம போய் பாத்துக்கிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மாவு பூச்சிகளோட தாக்கம் அதிகமா இருக்கும், அப்படியே செடி மேல ஒட்டிக்கிட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம்.
2: புதுசா இன்னும் மற்ற பூச்சிகளை பாத்தீங்கன்னா, தக்காளியை பொறுத்த வரைக்கும் பிளே கிடைக்கும் பூச்சிகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளை மாவு பூச்சிகள், மாவு பூச்சிகள் பாத்தீங்கன்னா கோடை காலம் அதிகம் வரப்போகுது, அதெல்லாம் நிறைய வந்துடும். இந்த மாவு பூச்சிகளுடைய தாக்கம் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். மாவு பூச்சின் தாக்கம் அதிகமா இருக்குன்னு என்னன்னா, மாவு பூச்சிகளோட என்னன்னா, அது வந்து எங்கேயுமே பறக்காது, எங்கேயும் அடை மாதிரி ஒட்டி இருக்கும் செடி மேல. அதனுடைய இருக்கனால சாரை உறிஞ்சி இப்படிதான் உங்களுக்கு அது பறக்காது, நடக்காது, ஓடாது. ஆனா வந்து அடை மாதிரி ஒட்டி இருக்கிறனால, ஏதோ ஒட்டி இருக்கு கிட்ட போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும், அது வந்து மேல மாவு மாதிரி ஒரு பூச்சி தென்படும். அப்ப இருந்தா அது மாவு பூச்சிகள் தாக்குதல், அது உங்க செடியில ஒட்டி இருக்கு, அதை வந்து நீங்க பிரிச்சனா எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து அப்படியே அடர் திக்கா ஒட்டி இருக்கும் அது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, அது வந்து மீன் எண்ணெய் திரவம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. மீன் எண்ணெய் திரவம், அதாவது இது வந்து ரசாயன பொருள் கிடையாது, ஆனா இந்த மீன் எண்ணெய் திரவம், இந்த மீன் எண்ணெய் திரவம் என்னன்னா 25 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அது வந்து இந்த மீன் எண்ணெய் என்ன பண்ணணும்னா, மீன் எண்ணெய் வந்து அந்த கத்திரியோடைய செடிகள் மேல ஒட்டி இருக்கிற அந்த மீலி கோட்டிங் சொன்னா மாவு போன்ற பூச்சி இருக்கு இல்லையா, அந்த மாவு போன்ற பூச்சியை எடுத்துட்டு அந்த உள்ள ஊடுருவி போய் அந்த பூச்சிகளை வந்து தாக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த மீன் எண்ணெய் திரவம் அப்படிங்கிற இந்த மருந்து டைரக்டாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மீன் எண்ணெய் திரவத்தை வேப்ப எண்ணெயோட கலந்தும் நம்ம அடிச்சு நம்ம கண்ட்ரோல் ஆகும். வேப்ப எண்ணெய் கூட மீன் எண்ணெய் திரவத்தை கலந்து நம்ம அடிச்சோம்னா அந்த மாவு பூச்சி, மாவு மாதிரி போட்டிருக்க அந்த பூசண மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடும். இது அதை வந்து காலி பண்ணிட்டு அந்த மருந்து வந்து ஊடுருவி உள்ள போய் பாஞ்சு அந்த பூச்சியை வந்து கொண்டு அழிக்கும். இது வந்து மாவு பூச்சிக்கான ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ இதை வந்து மாவு பூச்சியை தாக்கணும்னா அழிக்கணும்னா, ஒன்று வேப்ப எண்ணெய் சாறு இல்லை வேப்ப எண்ணெயுடன் மீன் எண்ணெய் திரவம் 25 கிராம் 1 லிட்டர் அப்படின்ற விதத்தில் கலந்து நம்ம அடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாவு பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த பயிர் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பாவல், புடலங்காய், இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், இது எல்லாமே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பயிர்கள். இந்த பயிர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் ஃப்ளைன் சொல்லக்கூடியது பழ ஈக்கள், அதாவது காய்கறி ஈக்கள் சொல்லுவோம். இந்த காய்கறி ஈக்கள் தான் வந்து முக்கியமாக வந்து சேதத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த காய்கறி ஈக்கள் தான் என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்டு பகுதியில் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி தண்டு பகுதியில் தண்டு பகுதி தடிமன் ஆயிரும் ஒரு சில இடத்துல. இப்போ தடிமன் ஆகுதுனாவே என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த இடத்த கொஞ்சம் வெட்டி பார்த்தீங்கன்னாவே உள்ள தெரியும், உள்ள வந்து சின்ன சின்ன புழுக்கள், அதாவது இந்த குப்பை, இந்த ரொம்ப இந்த பழங்கள்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ஒரு வகையான புழுக்கள், காலெல்லாம் இருக்காது ஆனால் அப்படி நின்றுகிட்டு இருக்கும், அந்த மாதிரி புழுக்கள் உள்ள இருக்கும். இந்த மாதிரி புழுக்கள் தான் இந்த காய்கறி, இந்த புடலையை தாக்கக்கூடிய பழைய ஈக்கள் சொல்லக்கூடியது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பல ஈக்கள், காய்கறி ஈக்கள் எப்படி சேதத்தை விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெற மக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சரியான ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தொட்டிகள்ல வளர்க்கறதுக்கு ஏற்ற சாகி அல்லது ஃப்ரூஸ்டர் போன்ற குள்ள அல்லது காற்று பதியம் போடக்கூடிய லிச்சி ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த ரகங்கள் விதையிலிருந்து வளர்க்கக்கூடிய மரங்களை விட மிக சீக்கிரமாவே பழங்களை தரதோட கையாளக்கூடிய அளவுலயும் இருக்கு. இதனால உங்களோட பால்கனியில இடம் திறமையாகவும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தப்படுறத உறுதி செய்யலாம். ஒரு பெரிய கொள்கலனை இரண்டாவது தேர்ந்தெடுக்கணும். போதுமான வடிகால் துளைகள் கொண்ட குறைஞ்சது 15-20 கேலன் அளவுள்ள ஒரு தொட்டியோட தொடங்கணும். லிச்சி மரங்களுக்கு விரிவான வேர் அமைப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து ஈரமான வேர்களை விரும்புறதில்ல. அதனால நீர் தேங்கறதையும் வேர் அழுகலையும் தடுக்க ஒரு உறுதியான சுடுமண் அல்லது உயர்தர பிளாஸ்டிக் தொட்டி அவசியமா இருக்கு. மண் கலவைய தயார் செய்யணும். லிச்சி செடிகள் கொஞ்சமா அமிலத்தன்மை கொண்ட கரிம பொருட்கள் நிறைஞ்ச நல்லா நீர் வடியக்கூடிய மண்ணுல செழிச்சு வளரும். தொட்டி மண், மக்கிய உரம் மற்றும் பாசி மண் இது எல்லாமே கலந்து ஒரு கலவைய உருவாக்கணும். கனமான களிமண்ணை தவிர்க்கணும். ஈரப்பதத்தை தக்க வச்சு அதிகப்படியான நீர் வெளியேற அனுமதிக்க கூடிய ஒரு தளர்வான ஊடகத்தை உருவாக்குறதே இதனுடைய நோக்கம். உங்க நாற்றை நடணும். காற்று பதியம் செய்யப்பட்ட உங்களோட நாற்றை ஒட்டு சந்தி மண்ணுல மட்டத்துக்கு மேல இருக்கிறத உறுதி செஞ்சு தொட்டியோட நடுவுல மெதுவா வைக்கணும். காற்று பைகளை அகற்ற அடிப்பகுதிய சுத்தி இருக்கக்கூடிய மண்ணை இறுக்கி வேர்கள் நிலை பெறத்துக்கான நட்ட உடனேயே ஆழமா தண்ணிய ஊத்தணும். அடுத்து உங்களோட தொட்டிய உங்களோட பால்கனியில மிகவும் சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வைக்கணும். லிச்சி மரங்கள் பழங்களை தயாரிக்கிறதுக்கான ஆற்றலை உற்பத்தி செய்ய தினமும் குறைஞ்சது 6-8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி தேவைப்படுது. உங்களோட பால்கனி நிழலா இருந்துச்சு அப்படின்னா இலைகளை அதிகபட்ச ஒளி சென்றடைய பிரதிபலிக்க கூடிய பரப்புகளை பயன்படுத்தணும். அடுத்து மண்ணை சீரா ஈரப்பதமா வச்சிருக்கணும். ஆனா ஒருபோதும் சேற்றுப்பதம் வரக்கூடாது. கோடை காலத்துல நீங்க தினமும் தண்ணிய ஊத்த வேண்டியிருக்கலாம். மழை காலத்துல தொட்டியிலிருந்து நீர் நல்லா வடியறத உறுதி செய்யணும். சீரான நீரேற்றமே சாறு நிறைஞ்ச பழங்களுக்கான ரகசியம். இதுல ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வளரும் லிச்சி பழங்களோட தோள்கள் வெடிக்க காரணமாகலாம். அடுத்து வசந்த காலத்திலிருந்து கோடையின் இறுதி வரைக்கும் மரம் வளரக்கூடிய பருவத்துல உங்களோட மரத்துக்கு சமச்சீரான மெதுவா கரையக்கூடிய கரிம உரத்தை நம்ம போடணும். மரம் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அதிக நைட்ரஜன் கொண்ட உரங்களை தவிர்க்கணும். ஏன்னா இது பல உற்பத்தியை விட இலை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். செலேட்டட் இரும்பு சேர்க்கிறது பசுமையான இலைகளை பராமரிக்க உதவுது. லிச்சி செடிகளுக்கு அதிக ஈரப்பதம் ரொம்பவே பிடிக்கும். இது காற்று வீசக்கூடிய பால்கனியில ஒரு சவாலா இருக்கலாம். உங்களோட செடியின் மீது தவறாமல் நீரை தெளிக்கவும் இல்லனா பக்கத்துல தண்ணீர் மற்றும் கூழாங்கற்கள் கொண்ட ஒரு தட்டை வைக்கணும். செடிகளை ஒன்னா குழுவாக்குறது அதோட இயற்கையான மித வெப்ப மண்டல வன வாழ்விடத்தை போன்ற ஒரு ஈரப்பதமான நுண் காலநிலையையும் உருவாக்குது. லிச்சி பழங்கள் பறிச்சதுக்கு அப்புறமா பழுக்காது. அதனால அதனுடைய தோல் அடர் சிவப்பு நிறமா மாறி புடைப்புகள் கொஞ்சமா தட்டையாகும் வரைக்கும் காத்திருக்கலாம். முழு கொத்தையும் பறிக்கிறதுக்கு முன்னாடி இனிப்பு சுவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்க்க ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பழத்தோட காம்பின் ஒரு சின்ன பகுதியை சேர்த்து கிள்ளி விடணும். என்னங்க லிச்சி வளர்க்கறதுக்கான வழிகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்வி, கலை, இலக்கியம் மற்றும் சமூக விழிப்புணர்வுல சிறந்து விளங்குற சேலம் தமிழரன் மாணவர்கள் குழுவை சேர்ந்தவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரோட பேர் வந்து மாறன். அவர் எதனால இந்த குழு இணைஞ்சாரு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
2: என் பேர் மாறன். நான் சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கேன். பொதுவாகவே வழக்கமாக எப்படி ஒரு பர்சன் வந்து தனியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும். பொது வாழ்க்கைன்னு பார்க்கும்போது தான் இந்த தமிழ் பணி மற்ற நிலைகள் எல்லாமே. இப்போது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறையில் PhD முனைவர் பட்டம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன்.
1: ஓகே ஓகேங்க சார். நீங்கள் பேசுகிறதே தெரியுது தமிழ் மேலே வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய துறைகள் இருக்கும்போது தமிழ் மேலே உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் சார்?
2: தமிழ் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையோட கலந்ததுங்க. நம்ம தமிழ்ன்றத சமூகம் ஒதுக்கி ரொம்ப நாள் ஆச்சு. அத்தகைய சமூகத்திற்கு தமிழ் மொழின்றது சாதாரண மொழி இல்லை, அது நம்மளோட வாழ்வியல் முறை அப்படின்றத தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது இந்த பயணம். அது அப்படியே தொடர்ந்துட்டுருக்கு.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். சார், அடுத்து வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு, அதை கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க.
2: பள்ளி கல்லூரி படிக்கும்போது எப்பயும் போல் நம்ம பள்ளிக்கு போவோம், பாடம் கவனிப்போம், பரிசு எழுதுவோம், அதே மாதிரியே போயிட்டுருக்கோம். ஆனால் அப்போவே எனக்கு தமிழ் மீது கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, மற்ற நிலைகளில் அந்த தமிழ் சார்ந்து எதுனா வந்து கவர்மெண்ட்டே நடத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கலைகளில் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போயிலேருந்து தமிழ் மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பாரம்பரிய அந்த பாட்டு பாடுறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது அது அப்படியே கல்லூரிக்கு தொடங்கினுச்சு. 12ஆம் வகுப்பு முடிஞ்சு கல்லூரி

0: வாழ்க்கை தொடங்கும் போது தான் தமிழரன் மாணவர்கள்ன்ற அமைப்பு வந்து அறிமுகமானுச்சு. அதில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக இந்த பயணம் செய்துட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். அதாவது பள்ளி கல்லூரியிலிருந்தே தமிழ் வந்து உங்க கூடவே இருக்கு, அது மேல உங்களுக்குமே பற்று அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மாறன் அவர்கள், அவங்களோட தமிழ் எங்க இருந்து தொடங்கியச்சு, எதனால தமிழ் மீது அவருக்கு இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இதே போல இன்னும் சில விஷயங்களை நம்ம கிட்ட பேச போறாரு. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, முத்துநாயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா

0: போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து இரண்டு சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது இரண்டு காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த ரெண்டு கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே மாறன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட தமிழ் பற்று எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு, எப்படி வந்து இந்த சேலம் தமிழரன் மாணவர்கள் குழுக்கு வந்தாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், பொதுவா இருக்க சிச்சுவேஷன்லயும் சரி, இப்ப இருக்க ட்ரெண்டிங்லயும் சரி, பெற்றோர்கள் வந்து நீ இன்ஜினியரிங் படிக்கணும், இல்ல நீ டாக்டருக்கு படிக்கணும், இல்ல நீ வந்து ஐடி ஒர்க் போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சா போதும், அது மட்டும் தான் நம்ம குறிக்கோள் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இந்த தமிழை வந்து தேர்ந்தெடுத்து இதுலயே தொடர்ந்து பயணிக்க என்ன காரணம் சார்?
3: முதன்மையா சொல்லணும்னா என்னோட துறை வந்து பொருளியல் துறை. இப்போ தொடர்ச்சியா இந்த நான் என்னோட முதலாம் ஆண்டு கல்லூரி வாழ்க்கையிலே இந்த பயணம் தொடங்கினதுனால அப்பையில இருந்தே வந்து நான் பேச்சு போட்டி இதெல்லாம் பண்றதுனால வீட்டில் இந்த தமிழ் சார்ந்து எது பண்ணாலும் விட்டுருவாங்க. ஆனால் கல்லூரி வாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய பேர்டன் இருந்தது. நீ அதை பண்ணக்கூடாது, ஊருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டை பாரு அப்படின்ற மாதிரியான நிறைய வீட்லையும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அதாவது எப்படின்னா, அம்மா இந்த மாதிரி மொழின்றது நம்ம பேசுறத மட்டும் இல்லை, அது நமக்கான உரிமையாகவும் இருக்கு. அதை இந்த தலைமுறைகள் மறைச்சிட்டே இப்போ சாதாரணமாக

0: மனை அப்படின்றது தெரியல, பேக்கரி ஜுவல்லரி அப்படின்னே போயிட்டு இருக்கு. தமிழ்ல பே ஈக்கரின்னு கடைபோர்டு இருக்கு. அதுதான் தமிழ் போல அடுத்த தலைமுறை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள்லயே தமிழ் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி புரிய வச்சு இன்னமுமே நிறைய அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்ற நிலைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி தான் மொழிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பயணிச்சிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது என்ன ஒரு தடைகள் வந்தாலுமே தமிழ் மீது நீங்க கொண்ட ஆர்வத்தினால தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது இந்த தமிழ் மேல ஆர்வம் வரத்துக்கு உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்களா சார்?
0: தமிழ் மீது ஆர்வம் வரத்துக்கு அது சின்ன வயசுல இருந்தே தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும். சோனா காலேஜ்ல தியாகராஜா பாலிடெக்னிக் அந்த கல்வி குழுமத்தில் 2019 அப்போ உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 அன்னைக்கு தான் இந்த தமிழரன் மாணவர்களோட அந்த என்னோட பேராசிரியர் குவேந்திரன் அவர் கூட நான் ரெண்டு மாணவர்கள் நல்லா படிக்கிற நல்லா தமிழ் பேசக்கூடிய மாணவர்களை அழைச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க கூட போகும்போது நான் 3 பேர் போயிருந்தோம். அந்த 3 மாணவர்களை நானும் ஒருத்தன். போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழா, ஏன்னா இந்த நிலைகளில் மொழியெல்லாம் அழிஞ்சிட்ருக்கு, ஆனாலும் இப்போவும் மாணவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் தமிழை சேர்த்திட்டுருக்கிறது தமிழாசிரியர்கள். அவங்களுக்கு தமிழ் குறிசல் விருது அப்படின்னு பிப்ரவரி 21 ஏற்பாடு செய்திருந்தாங்க தமிழரன் மாணவர்கள். அப்போது அவர் கூட போயிட்டு ஒரு காணொளி ஒன்று போட்டாங்க. என்னன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அந்த உணர்வு, நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த செய்தி அங்கே அவங்க பண்ணிகிட்ருக்கிறத நான் உணர்ந்தேன். அதனால் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு அப்போவே நான் பெயர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான மாறன் அவர்கள், அவங்களோட ஜேர்னி எங்கேருந்து தொடங்குச்சு, அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க, எதனால் யாரோட இன்ஸ்பிரேஷன் மூலியமாக இதை ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின்சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே மாறன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட தமிழ் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த 6 வருட தமிழ் பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
4: மறக்க முடியாத அனுபவம்னா, நம்ம மொழிக்காக, அதாவது இந்த தலைமுறையினருக்கும் இந்த மக்களுக்கும் மொழி சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதான் நிறைய செய்திகளை முன்னெடுத்துட்ருக்கோம், நிகழ்வுகளை செய்துட்ருக்கோம். இப்படி பார்க்கும்போது இப்போது ரீசண்டாக தமிழ் வணிக பெயர்ப்பலகைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கரி, ஜுவல்லரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆங்கில பெயர்களை தமிழில் வைக்கிற நிலை தான் இருக்குது இப்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது பேக்கரின்றத அடுமனைனும், ஜுவல்லரின்றத நகைக்கடை, ஆட்டோ ஸ்டாண்டு. ஆட்டோவுக்கு தமிழில் நமக்கே தெரியாது, எத்தனை பேருக்கு தமிழ் ஆட்டோக்கு தமிழ் பேர் தெரியும்ன்றது தெரியல. அதுக்கு தமிழ் பேர் வந்து தானி அப்படின்றது. தானி நிறுத்தம், ஆட்டோ ஸ்டாண்ட்ன்றத தானி நிறுத்தம் அப்படின்னும், பேக்கரி ஸ்வீட்ஸ் அப்படின்றத அடுமனையகம், இனிப்பகம் அப்படின்றதும், ஸ்டிக்கரா அந்தந்த கடைகள்லையும் ஆட்டோ ஸ்டாண்ட்லையும் ஒட்டுறதுக்கு பயணம் செய்துட்டு இருக்கும் போது, ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர் மக்கள் எல்லாருமே அந்த ஒட்டிகள் ஒட்டும் போது கையொலி எழுப்பி வாழ்க தமிழ் அப்படின்ற ஒரு முழக்கம் விட்டது. மறக்க முடியாத ஒரு நிகழ்வாவே அது, நெகிழ்வா மனதுக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்க சூழ்நிலாவே இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் சார், அதாவது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது மக்களே வந்து பாராட்டி தமிழை பத்தி இவ்வளவு வாழ்த்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு எழுத்தாளரா இருக்கலாம், இல்ல பேச்சாளரா இருக்கலாம், அவங்கள பத்தி சொல்லுங்க சார்.
4: இது நான் பயணம் செய்ததுக்கு முக்கியமா பாவாணர், பாவலரேறு, பெருஞ்சித்தர் ஐயா இவங்க எல்லாமே வந்து, அவங்களோட கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் நோக்கிய பயணத்திற்கு. ஆனால் இந்த ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா, ஏற்கனவே மக்களுக்காக இதெல்லாம் பண்ணவங்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். எப்படி அவங்க நடந்திருக்காங்க, எந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட மாற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு மருதன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய சேகுவாராவை பற்றியோ, லெனின், மார்க்ஸ் பற்றின புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கும்போது ஒரு மாதிரி வியப்பாகவும் எளிய மக்களுக்கு புரியல அளவுக்கும் அந்த கருத்துக்கள் இருக்கும். அதனால் எனக்கு அவரை ரொம்ப முன்னோடியாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூழலாக இருக்கும் எங்களுக்கு.
3: ஓகே ஓகே சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மாறன் அவர்கள் அவங்களோட மறக்க முடியாத அனுபவத்தையும், அவருக்கு பிடிச்ச எழுத்தாளரை பத்தியும் ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மாறன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட சேலம் தமிழரன் மாணவர்கள் குழுவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இப்ப பகிர்ந்துக்க போறாரு. வாங்க பேசலாம் சார். உங்களோட சேலம் தமிழரன் மாணவர்கள் குழுவை பத்தி சொல்லுங்க சார். அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சேலம் தமிழரன் மாணவர்கள் அப்படின்றது தமிழ் அரண் அப்படின்னு

0: மட்டும்தான் ஒரு புது பெயர். அது வந்து சேலம்ல மட்டும் கிடையாது, முதல்ல தொடங்கினது சென்னை, அப்புறம் சென்னை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ஈரோடு, திருப்பூர் அப்படின்ற ஒரு 7 மாவட்டங்கள்ல பயணம் செய்துட்டு இருக்கோம். சேலம் தமிழரன் மாணவர்களா, சேலத்துல நாங்க எதுக்காக நாங்க செயல்படுறோம் அப்படின்னா, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. இப்போ சாதாரணமா பார்த்தோம்னா மக்களோட பேச்சுல, கையெழுத்துல, வழிபாட்டுல, வணிக பெயர்பலகையில, வழக்காடு மன்றங்கள்ல, ஊர்தி எண்கள்ல, இந்த மாதிரி எங்கும் தமிழ் இல்லை எதிலும் தமிழ் இல்லை, இந்த நிலைகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தணும், விழிப்புணர்வு செய்து அந்த இடங்கள்லனாச்சும் தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வாழ்வியல்ல தான் தமிழ் மொழி அப்படின்றத அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்க நிலையா இருக்கனால அதில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நிறைய செய்திகள் இதனை நோக்கி செய்துட்டு இருக்கோம். வணிக பெயர்பலகையை தமிழில் மாற்றுறதுக்கு கோரிக்கை வைக்கிறது ஒவ்வொரு வணிக நிறுவனங்கள்லையும், ஊர்தி எண்களை மாற்றுறதுக்கு கோரிக்கை வைக்கிறது, வழிபாட்டு தலங்களில் தமிழில் அர்ச்சனை செய்யுங்கன்ற மாதிரியான கோரிக்கை, அப்புறம் வந்து கையெழுத்தை தமிழில் வைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதாகைகள், பெரிய 10x8 பதாகை அடித்து இதுக்கு முன்னாடி மாநகர் காவல் நிலையம் டவுன் ஸ்டேஷன்ட்ட நாங்கள் வச்சுருக்கோம், அது செய்திகள்லாம் கூட வந்திருக்கு, செவன் ஆர்ட்ஸ் கல்லூரிக்கிட்ட அங்கே நாங்கள் நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி கையெழுத்தை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துக்காக கையெழுத்து முகாம் வைத்து ரோட்டில் போகிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு தமிழில் கையெழுத்து போட வைக்கிறது, பள்ளி கல்லூரி நிறுவனங்களில் போயிட்டு அங்கேயும் பதாகைகள் வைத்து மாணவர்களை தமிழில் கையெழுத்து போட சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகள்லையுமே எதெல்லாம் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கோ தமிழில் அதெல்லாம் மாற்றம் கொண்டு வரதுக்காக ஒவ்வொரு செய்திகளாக தொடர்ச்சியாக செய்துட்டு வந்துட்டுருக்கோம். எங்களோட பயணம் சேலத்தில் மட்டும்தான் 6 ஆண்டுகள், தமிழ்நாடு முழுக்க 35 ஆண்டுகள். எங்களோட தலைமை யார் அப்படின்ற ஒரு நிலை கேட்கும்போது பாவலரேறு பிரிஞ்சு திறனார் ஐயாவோட பெயர்த்தி இசைமொழி அம்மா அவர்களோட உங்களுக்கு கீழே தான் வந்து செயல்பட்டு இருக்க நிலை. மாநில ஒருங்கிணைப்பாளராக யாழினி அவர்களோட வழிகாட்டுதலின்படி இசைமொழி அவர்களுடைய கணவர் மயிலை பா வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் நாங்கள் பயணம் செய்துட்ருக்கோம். மாணவர்களாக எந்த ஒரு அரசியல் சாதி மதம் சாராத வெறும் மாணவர்களாக மட்டுமே தமிழ் மொழிக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம என்னுடைய அடுத்த தலைமுறைனுக்கு தமிழும் இந்த இயற்கை வளங்களும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பயணம் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு.
1: ஓகே ஓகே சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. இப்ப வர ஜென்ரேஷன்ல வந்து தமிழ் வார்த்தைகளா இருக்கட்டும், தமிழே வந்து கத்துக்கணுமா அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. நீங்க பண்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து இந்த குழுவின் மூலம் என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு?
0: இப்போ ஒரு செய்தியை ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னாலே பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அவங்களோட டே டு டே லைஃப் வாழ்க்கையை வந்து எப்படின்னா அப்படியே ஒரு ஓட்டமாக ஓடிட்டுருக்க நிலையாக இருக்குது. எந்த ஒரு செய்தியுமே அவங்கக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா அவங்கள அப்படியே ஓடுற வாழ்க்கையிலேருந்து நிறுத்தி அப்படி சொல்கிற நிலையாக இருக்கப்போ நாங்கள் செய்கிறத வந்து அந்த ஒரு பலனே இல்லாத நிலைகள் நிறைய இருக்குது. இப்போ மாணவர்கள்ட்ட போய் பள்ளி கல்லூரிகளில் பேசும்போது அவங்க விளையாட்டாக இருப்பாங்க, தமிழர் வரலாறு அப்படின்ற ஒரு தேர்வு நடத்துவோம். அதுக்கு வந்து அது என்னன்னா தமிழரோட வரலாறு முழுமையா மாணவர்களுக்கு படிக்க வச்சு தேர்வும் எழுத வச்சு தொகையும் தருவோம், பரிசு தொகையும் தருவோம். அப்படி பார்க்கும்போது இந்த வரலாறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நிலைகளில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் தர சூழல் இருக்கும். ஆனால் மாணவர்கள் பதிவு செய்கிறதோ, ஏன்னா கல்லூரி பள்ளி கல்லூரி தேர்வையே எழுதுறதுக்கு மாணவர்கள் தயக்கம் அடைகிறாங்க, அதுவே படிக்கணுமா அப்படின்ற நிலை இருக்கும்போது நம்ம வரலாறை படித்து தேர்வாக எழுதுவாங்களா அப்படின்ற ஒரு நிலை, மற்ற நிலைகள் பார்க்கும்போது இப்போ எதையோ நோக்கி இளைஞர்கள் சென்றுட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள் சமூக சீர்கேடுலாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி போகும்போது அவங்கள திருத்தி வழி நடத்தி சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்கள கவனம் சிதறதில் சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு பேர்டனாக அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அந்த நிலையெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கும் பயணம் செய்கிறது.
1: ஓகே ஓகே சார், அதாவது தமிழை வந்து நம்மளோட தாய்மொழியான தமிழை கற்றுக் கொடுக்கறதுலேயே இவ்வளோ சவால்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மாறன் அவர்கள், அவங்களோட தமிழ் பற்று எங்க இருந்து தொடங்கியது, அவர் வந்து இந்த சேலம் தமிழரன் மாணவர்கள் குழுவோடு இணைந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, அதுல என்னென்ன சவால்களை பார்த்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மாறன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட தமிழ் பற்றுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவரை பார்த்தாரு, அதுல இருந்து அவர் என்னென்னலாம் கத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட 6 வருட இந்த தமிழ் பயணத்துல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
4: பொதுவா இந்த இந்த தமிழுக்காக அடுத்தடுத்த நிலைகளில் பயணிக்கும் போது நாங்கள் மக்களோட மக்களாக பயணிக்கிற ஒரு நிலை இருக்கும். அப்போது எப்படி வந்து இப்போ ஒரு 600 பேர் 700 பேர் இருந்தாலும் ஸ்டேஜில் நம்ம எப்படி பேசலாம், அந்த ஸ்டேஜ் ஃபியர்னஸ் அப்படின்றத எங்களுக்கு உடைச்சது இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு எந்த இடத்துல எப்படி பேசணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும், பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், வணிகர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், இந்த நிலைகள் எல்லாமே எங்களோட வாழ்க்கைக்கும் சேர்ந்து கற்றுக்கிற ஒரு நிலையாக இருக்குது. என்னோட பயணிக்கக்கூடிய ஒரு தோழர், அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இது வந்து அவ்வளவும் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றது. ஏன்னா இதில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே அதை கற்றுப்பாங்க, கற்றுட்ருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஸ்ட்ரக்சராக ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எப்படி வந்து கரெக்டாக மூவ் பண்ணுறது அப்படின்ற A to Z, அதாவது நம்ம ஒரு நிகழ்வுக்கும் சரி இல்லை வந்து நம்மளோட ஃபேமிலிக்கும் சரி எல்லாத்துக்குமே சரியாக ஒரு நகர்த்துற அளவுக்கு ஒரு பயிற்சி களமாக இது எங்களுக்கு இருந்தது.
3: சூப்பர் சூப்பர் சார். அதாவது தமிழ் வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சார், அடுத்து வந்து இப்போ அடுத்து வர ஜென்ரேஷனில் இருக்க மாணவர்களுக்கு தமிழ் வந்து எப்படி ஈஸியாக படிக்கலாம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட அனுபவத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க.
4: இப்போ ஒரு மொழியை கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த மொழி வந்து அவங்க தாயின் வழி வரும் நமக்கு, அதனால தான் ஒரு மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆங்கிலம்ன்றது நம்மளோட உலகத்தோட நம்மளை நம்ம இணைச்சிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. ஆனால் இப்போ எந்த ஒரு கல்வி நிறுவனங்கள்லேயோ மற்ற நிலைகள்லேயோ ஒரு குழந்தை பிறந்து பெரியவராகி வேலைக்கு போகிற நிலையிலையும் தமிழ்

0: தமிழே கற்றுக்காம போகிற நிலை இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இளைய தலைமுறைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மொழின்றது கற்றுட்டு, இப்போ ஆங்கிலம் கற்றுக்குறோம் அப்படின்னா மொழியை நம்ம பேசுகிறோம், ஆங்கிலம் கற்றுக்கும் போது நம்ம மண்டைக்கு அதை ஏற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி திரும்பவும் அதை நம்ம தாய்மொழியில் உணர்ந்து நம்ம படிக்கிற நிலையாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா மூளையில் அறிவு மழுகிற நிலை இருக்குது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு விஷயம். நம்ம மயில்சாமி அண்ணாதுரை, ஏபிஜே அப்துல் கலாம்லாம் தமிழ் வழியில் படித்தவங்க தான். அவங்க வந்து நிறைய நிலைகளில் சாதிக்கலையா? அப்போ வந்து நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கிறது, தமிழ் வழியில் படிக்கிறது அப்படின்றத இந்த சமூகம் அவமானமாக நினைக்கிறத முதல்ல உடைக்கணும். அதிலிருந்து கற்றுட்டா நம்ம இப்போது தமிழே தெரியலங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சொல்கிற நிலை மாறணும். அப்படி போகும்போது தமிழ் மொழியை கல்வியல்லையும் அதுக்கான ஒரு பயிற்சி பாடமாகவும் அதை அடுத்தடுத்து நிரந்தரமாக வைக்கிறதுக்கான ஒரு சூழலாக கல்வியில் இருக்கணும் அப்படின்றத நான் தெரிய வச்சுக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அவங்க வாழ்வியலில் தமிழ் மொழின்றது எளிதாக பயணிக்க தொடங்கிடும்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எல்லா மாணவர்களுக்குமே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். அடுத்தது, இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு உங்களோட தமிழ் பற்று மூலமா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: நான் இதுக்கு முன்னாடி பேசின செய்திகள் தான், மக்களோட வாழ்வியலில் தமிழ் மொழின்றது குறைஞ்சிட்டும் அழிஞ்சிட்டும் வந்துட்டுருக்கு. இப்படியே போகுது அப்படின்னா அடுத்த தலைமுறை அப்படின்றவங்க இந்த மண்ணில் வாழ்றதுன்றது கேள்விக்குறியாக மாறிடும். ஏன் அப்படின்னா, ஒரு மொழி தெரியாத இனம் வரலாற்றில் அழிந்தே போகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்போது மொழின்றது வெறும் மொழியாக மட்டும் பார்க்காம அது நம்மளோட வாழ்வியல், அது நம்மளோட பண்பாடு, அது நம்மளோட கருத்தியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொழியை அழிய விடமாட்டோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முடிந்த அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் இந்த சமூகம் வந்து ஆங்கிலத்தில் பேசினாதான் ஒரு மாதிரி கௌரவமாக நினைக்கிறது அப்படின்ற அந்த நிலையை வந்து உடச்சிறீங்க. அது நம்மளோட எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்துங்க. அப்புறம் கையெழுத்து, குழந்தையிலேருந்தே பெரியவங்க வரைக்கும் கையெழுத்தை வந்து தமிழில் போடுங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் யாரும் மற்ற மொழிகள்லையோ தமிழ்லையோ கையெழுத்து போடுறது கிடையாது. நம்ம ஏன் பெற்றோர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் மாதிரி ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டுட்ருக்கோன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் தமிழில் கையெழுத்து போடுங்க. புதிதாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தமிழில் பேர் வைங்க. யாழினி, இசை மொழின்ற மாதிரியான அழகான தமிழ் பெயர்கள் வந்துட்டுருக்கு, அந்த தமிழ் பெயர்களை வைங்க. வீட்டு விசேஷங்களை தமிழில் நடத்துங்க. திருக்குறள் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. இந்த நிலைகள்லாம் வணிக பெயர்ப்பலகை, ஒரு கடை தொடங்குறீங்கன்னா வணிக பெயர்ப்பலகையை வந்து தமிழில் வைக்கிறதுக்கு கோரிக்கை வைங்க. கூகுளில் நீங்கள் தமிழரன் மாணவர்கள் போட்டிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் வரும். தமிழில் பெயர்ப்பலகை வைக்கிறது எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களே தமிழ் பெயர்கள் சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்வியலில் முதல்ல தமிழில் கொண்டு வாங்க. பேசுறதுல, கையெழுத்தில், வழிபாட்டு தலங்கள்லன்ற மாதிரி தமிழை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறையினர் தமிழர்களாகவும் தமிழ் மக்களாகவும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்வாங்கன்றது ஒரு செய்தியாக இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார், அதாவது தமிழ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்பவே அழகா சொன்னீங்க. இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
0: நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மாறன் அவர்கள், அவங்களோட தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருக்கு, அது மூலமா என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணாரு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யான வந்தாச்சு உங்க கூட ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில என்ன தலைப்புல நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய உலக நாடுகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும், இல்லை நாட்டை ஒரு வல்லரசு நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போட்டியிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு வளர்றாங்க. சில நாடுகள் தொழில்நுட்பத்தில் முன்னேறி உலகத்தையே வழி நடத்திட்டு இருக்குது. சில நாடுகள் தங்களுடைய திறமையான மனித வளத்தால் பொருளாதார சக்தியாக மாறுது. ஆனால் இந்த ரெண்டில் எது உண்மையான பலம்? இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றமா இல்லை மனித வளமா? தொழில்நுட்ப முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துறது தொழில்நுட்பம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்ய நாட்கள் எடுத்திருக்கும், அதே வேலையை சில நிமிஷங்களில் இந்த தொழில்நுட்பம் மூலமாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுது. அதே மாதிரி விவசாயம், விண்வெளி, இது எல்லாத்துலேயுமே அனைத்து துறைகள்லையுமே தொழில்நுட்பம் ஒரு புரட்சியவே ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணமாக நம்மளுடைய தமிழகத்திலுமே நம்முடைய இந்தியாவிலுமே எடுத்துக்குமே, டிஜிட்டல் இந்தியா திட்டம், ஆன்லைன் வங்கி சேவைகள், செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ, அதுக்கப்புறமா ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறமா 5G தொழில்நுட்பம் மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளுடைய இந்தியாவிலுமே வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஒரு நாட்டுடைய உற்பத்தி திறனை அதிகமாக்குது. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த தொழில்நுட்பம் தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையும் இருக்கட்டும், இல்லை நாட்டுடைய வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் அந்த நாட்டோடு பெரிய நாடாக உயர்த்தி கட்டுறதா இருக்கட்டும், அது ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, மனித வளம் என்ன பண்ணுது? எந்த இயந்திரமும் தனியா சிந்திக்கவே சிந்திக்காது, மனுஷங்க கண்டிப்பா இருக்கணும். மனுஷங்களுடைய உழைப்பு மூலமா தான் அந்த இயந்திரம் இயங்கும். அதனால இதுக்கு அப்புறமா மனித அறிவும் மனித திறமையும் உழைப்பும் இருக்குது இந்த ஒரு டெக்னாலஜிக்கு பின்னாடி அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த மனித வளம் தான் ஒரு நாட்டுடைய உண்மையான சொத்துக்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. ஆனா இந்த ரெண்டு கருத்துக்களை இதுதான் உண்மை. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா மனித வளமா? அதுதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா இல்ல மனித வளமா அப்படிங்கறத இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஒரு தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்த உங்களுக்காக முதல் பாடலாவே மார்டின் கார்டினருடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஆடரே ரமேஷே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல?
3: நான் கம்பளிக்குள்ள சில்க்ஸா?
2: மாமே, கம்பளிக்குள்ள சில்க்ஸ் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
3: ஆமா ஆமா சுரேஷ், நேத்து கூட என்னோட வீட்டுல ஒரு வார்த்தைய மாத்தி சொல்லி படாத பாடுபட்டுட்டேன்.
2: ஆடரே, எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நாம பேசணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், மொழி இருக்கு, மொபைல் இருக்கு, ஆனா ஈ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா?
3: ஈயா? அது எப்படி பேசும் தெரியல சுரேஷ்.
2: இது தெரியாதா? ஹே, ஈலாம் இமெயில் மூலமா தான் பேசுவான், உனக்கு தெரியாதா?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள்

0: பெற்று போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தன்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்னை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றமா அப்படி இல்லைன்னா மனித வளமா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் சத்யா, நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
6: ஆமா, நிச்சயமா தொழில்நுட்ப வளர்ச்சி தான் ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அடுத்த படிநிலைக்கு மனிதர்களை கூட்டி செல்லறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒன்றுதான். ஏன்னா அடுத்த நாடுகள் கூட இந்தியாவை பார்த்து மிரள்ற அளவுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சியாக இருக்கு. தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள் அதிகரிச்சிருக்கு, தொழில்நுட்பத்தோட தான் நம்ம லைஃப் அப்படிங்கறத லீட் பண்றோம். அண்ட் டிஜிட்டலை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கறதும் பயணமாக இருக்கு. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த தொழில் சார்ந்த வேலைகளும் அதிகமா இருக்கும். உங்களை செல்ஃப் எக்யூப்டா நல்லா அந்த தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளை கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மனிதம் அப்படிங்கறது அடுத்த லெவலுக்கு சூப்பரா போவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா சத்யா?
5: சூப்பர் நான் சூப்பர்.
6: ஆமா, அது மட்டும் இல்லாம மனிதர்கள் என்ன சொல்றது, மனித வளம் ஒரு நாட்டிற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கும் தான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா இங்க ஓவர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கூட மனிதர்களை அச்சுறுத்தும் வண்ணம் இருக்கு. ஏன்னா உணவு தட்டுப்பாடு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க, வேலையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனித வளம் முக்கியம் நான் இல்லை அப்படின்னு சொல்லல, ஆனா அதை விட அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்துல நாடு அடுத்த லெவலுக்கு முன்னேறும், அதை நம்ம கண்கூடாக பாக்குறோம். அதனால நிச்சயமா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப புரட்சி அப்படிங்கறது ரொம்ப உறுதுணையாகவே இருக்கும் சத்யா.
5: ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பயந்துட்டீங்கன்னா
6: தேங்க்யூப்பா, பை பை.
5: சந்திரசேகர்னா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக தொழில்நுட்பம் தான் நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி மாதிரி தான் அவரோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஏர் ஆனந்தன் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்கள்

கிடையாது, உலக சந்தையில் முன்னிலை கிடையாது. இப்படிதான் வந்துட்டு அவங்களுடைய நாடுகளே வந்துட்டு போகும். நாட்டுடைய வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அர்த்தமே வந்துட்டு போகுதுங்க. வேகம், போட்டித்திறன் இதெல்லாமே இருந்தால் தான் அந்த நாடு நாடாக இருக்கும், நாட்டினுடைய வளர்ச்சியும் அதிகமாகும். அதே மாதிரி மனித வளம் அப்படிங்கிறப்போ பார்த்தோம்னா இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறது யாரு? மனுஷங்க தானே. அப்போ மனுஷங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்ல அப்படி மாதிரியும் ஒரு விஷயங்கள் தோணும். அப்படி தோணும்போது ஒரு நாட்டுடைய உண்மையான சொத்து அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படிங்கிறது தோணும். இயற்கை வளங்கள் இல்லாத பல நாடுகள் கூட மனித வளத்தின் மூலமாக வளர்ந்திருக்குது. ஒரு நாட்டில் நல்ல கல்வி, திறமையான இளைஞர்கள், ஆரோக்கியமான மக்கள், திறன் மேம்பாடு இதெல்லாம் இருந்தால் அந்த நாடு எந்த துறையிலுமே வந்துட்டு முன்னேற முடியும். இந்தியாவே எடுத்துக்கொள்ளுங்களேன், உலகம் முழுக்க இந்தியர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா விஞ்ஞானிகளாக இருக்காங்க, மருத்துவர்களாக இருக்காங்க, பொறியாளர்களாக இருக்காங்க, தொழிலதிபர்களாக இருக்காங்க, இப்படி எல்லாமே சாதனை படைச்சிட்டு வந்திருக்காங்க. காரணம் மனித வளம். இது மனித வளத்துடைய சக்தி. மனிதம் இல்லைன்னா அப்படின்னா தொழில்நுட்பம் வெறும் கருவி மட்டும்தான் வந்துட்டு மாறும். அதை உருவாக்கவும் பயன்படுத்தவும் கண்டிப்பாக மனிதர்கள் தேவை. அதனால மனித வளம் தான் பெஸ்ட்டு அப்படின் மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? மனித வளம் பெஸ்ட்டாக இல்லை தொழில்நுட்பம் பெஸ்ட்டாக ஒரு நாடு வளர்ச்சி அடைய அப்படிங்கிறது பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் சரி நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சரி எது ரொம்ப முக்கியம், தொழில்நுட்ப முன்னேற்றமா இல்ல மனித வளமா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட, உங்களோட கருத்துக்கள் எதுவுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்குது, ஒரு ஹை லெவல் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்தாலுமே அதை பயன்படுத்த தெரிந்த மக்களுக்கு தான் அது பயன். ஒருவேளை அந்த மக்களுக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பயன்? அந்த நேரத்தில் தொழில்நுட்பம் இருந்தும் வேஸ்ட் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மனித வளமும் கூட. மனித வளம் இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நாட்டுடைய வளர்ச்சி வருது அப்படின்னா அந்த இடத்துல டெக்னாலஜியில் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுவாங்க இல்லையா? ஒருவேளை அந்த டெக்னாலஜியில் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கே ஒருவேளை தெரியலன்னா அந்த டெக்னாலஜி பெஸ்ட்டு தான் இல்லையா? அதனால மனித வளம் தான் வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர், திறமையான மனிதர்கள் இருந்தாலும் நவீன தொழில்நுட்பம் இல்லைன்னா உலக போட்டியில் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் தொழில்நுட்பத்தை புறக்கணிச்சது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தொழில்நுட்பத்தை புறக்கணிச்சுட்டு முன்னேறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மனித வளம் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த தொழில்நுட்பம் கொடுக்குறோம், ஏஐ கொடுக்குறோம், இல்லை கூகுள் டெக்னாலஜி, யூடியூப், இப்படி நிறைய விதமான விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்குறோம். மக்களுக்கு வந்துட்டு இந்த உலகமே கைக்குள்ள வர அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு மனித வளம் வேணும். அதே மாதிரி டெக்னாலஜி இருந்தால் தான் அந்த மனித வளத்துக்கு அறிவு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நிலை என்னைக்கே கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே தொழில்நுட்பம் பெருசா இல்ல மனித வளம் பெருசா அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஒரு நாடு பொருளாதார ரீதியா இருக்கட்டும் இல்ல மக்களுடைய நலன்கள் ரீதியா இருக்கட்டும் சுற்றுப்புற தூய்மை ரீதியா இருக்கட்டும் முன்னேறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நாடுகளுக்கே இருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டாஸ்க்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ஆயுதம், ஒன்று தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்லை மனித வளம். மனித வளம் அதிகமானுச்சு அப்படின்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஏற்கனவே நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி உணவு பற்றாக்குறை ஏற்படும், இருப்பிட பற்றாக்குறை ஏற்படும், நெருக்கல் அதிகமாகும், சுற்றுப்புறம் தூய்மையானது அசுத்தமாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டெக்னாலஜி பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கான மனித வளம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா மனித வளம் அதிகமாக இருந்தால் தான் அந்த டெக்னாலஜி அதிகமாக கொடுக்க முடியும். என்னதான் டெக்னாலஜி இந்த உலகத்தையே கொண்டு நம்ம கையில் கொடுத்தாலும் அந்த டெக்னாலஜியே உருவாக்கினது மனுஷன் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு உண்மையாக இருக்குது. அதனால இது ரெண்டுமே வந்துட்டு எதிர் கிடையாது, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை அப்படிங்கிறதான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி, மனித வளம் அப்படிங்கிறது அந்த கருவியை இயக்கக்கூடிய மூளை. இதுதாங்க விஷயம். உடலுக்கு மூளை எவ்வளவு முக்கியமோ நாட்டுக்கு மனித வளமும் தொழில்நுட்பமும் அவ்வளவு முக்கியம். அதாவது நம்ம உடம்பு தான் வந்துட்டு ஒரு தொழில்நுட்பம் வச்சுங்களேன், அது இயக்கக்கூடிய மூளை தான் அந்த மனித வளம் அப்படிங்கிறத நாம நினைச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த உலகத்தில் முன்னேற்றம் எதுக்காக வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மனித வளம் இல்லாமல் போச்சுன்னா தொழில்நுட்பம் உருவாகாது, தொழில்நுட்பம் இல்லைன்னா மனித வளத்துடைய முழு திறனும் வெளிப்படாது. அதனால ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. அதனால ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக மனித வளமும் முக்கியம், அதே நேரத்தில் தொழில்நுட்பமும் முக்கியம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிட்டு கிளம்புறேன். நாளைக்கு இல்லை திரும்ப திங்கக்கிழமை உங்கள் எல்லாத்தையுமே சூப்பரான ஒரு புது தலைப்போடங்களுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிடந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களே, மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பத்தி தினமுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம நிகழ்ச்சி தினமும் கேட்டுட்ருக்கிறவங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம தினமுமே பேசிகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். அதாவது சாப்பாடோட சேர்த்து பழங்களை சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். வழக்கமாக நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு சரி ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் இருக்கிற பழங்கள்லாம் எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? பழங்கள் ரொம்ப சாஃப்டான விஷயங்க. நம்ம பழங்களை சாப்பிட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளார அது ஈஸியாக செரிமானம் ஆகிடும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சாதம், குழம்பு, கறி, முட்டை, மீன் இந்த மாதிரி உணவுகள் செரிமானமாக அட்லீஸ்ட் 2 hours ஆகும். அதிகபட்சமாக 3 hours கூட வந்து ஆகலாங்க. அதாவது 3 மணி நேரம் ஆகலாம். இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டையும் பழத்தையும் ஒன்றா சேர்த்து செரிமானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பழங்கள் சாப்பாடோட சேர்ந்து வயிற்றுக்குள்ளாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நின்றும். இப்படி பழங்கள் வயிற்றுக்குள்ளாரியே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்பில் முழுமையாக உறிஞ்சப்படாமல் போகுங்க. இதனால் பழங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காம போகும். இப்போ அப்படின்னா சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது. அதே மாதிரி வயிற்று உப்பசம், வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம். சர்க்கரை அளவு திடீர்னு வந்து ஹை ஆகலாம். அப்போ பழங்களை எப்போ தான் சாப்பிடணும் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக சாப்பிட்லாம். பழங்களை ஒரு தனி உணவாக ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிட்றது தி பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் இல்லாட்டி உணவுக்கு சென்டர் டைமில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி பழங்களை சாப்பிட்லாம். அதில் இருக்கிற நார் பொருட்கள், அதாவது நார் சத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஃபைபர், அதுக்கப்புறம் நீர் சத்து நம்மளுடைய வயிறை வந்து ஃபுல்லாக நிரப்பிடுங்க. நம்மளை வந்து அதிகமாக சாப்பிட விடாமல் தடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு மெத்தடை கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாங்க. இப்போ பாட்டு வந்துட்டு கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, முத்துநாயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதையில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும், அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு, ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும்

0: ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்கள் வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில் இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. தினமுமே ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள், மருத்துவருடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், நாட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு விஷயங்கள்லாம் தினமுமே நீங்கள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேசும்போது அது எனக்குள்ளாரியும் ஒரு பதிகிற விஷயமா இருக்கும். கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளாரையும் அது வந்து பதிகிற விஷயமா இருக்கும். இது நம்ம மனசில் அதிகமாக வந்து வந்து வந்து வந்து அது செயலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஆரோக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. பொதுவாகவே ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம், ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு விஷயத்துக்கு டைவர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைவர்ட் ஆகாமல் தினமுமே ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, இருதய சிகிச்சை நிபுணர் பச்சையப்பன் சார் இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், சார் ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குங்க சார். இது நிறைய பேர் வந்து ரெண்டும் ஒன்று அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையான வித்தியாசங்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
6: ஸ்ட்ரோக்ன்றது ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்ட்ரோக்குன்னு பெரும்பாலும் சொல்கிறது வந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம், அதை தான் யூஸ்வலாக ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், ஜென்ரலாக சொல்கிறது, பொதுவாக சொல்கிறது. பட் ஹார்ட் அட்டாக்கே சில பேர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரோக்குன்னு பொதுவாக சொல்கிறது வந்து பக்கவாதம், அதாவது இருதயத்துக்கு மூளைக்கு போக செல்லும் ரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புனால ரத்தம் உறைஞ்சி ஒரு பக்கம் செயல் ஒரு பக்கமும் இரு பக்கம் இரண்டு பக்கமும் செயல்பாடு குறைகிறதுனால வர்றது தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம்.
5: கண்டிப்பாங்க சார், கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். தொடர்ச்சியாக இந்த ஸ்ட்ரோக் வந்து ஒருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்னா அவர் வந்து அந்த ரத்த அழுத்தம் அந்த ஒரு விஷயத்தை வந்து சரியாக வச்சுக்கணும், கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தி டயட், ஆரோக்கியமான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. தினமுமே நம்மளுடைய உணவுகளில் கீரைகள், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், நட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கணும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எண்ணெய் பலகாரங்கள், கொழுப்பு நிறைந்த உணவுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம தவிர்க்கணுங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது, இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாகிட்டதுனால நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு 30 நிமிட்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பாரம்பரியம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பல பேர் நினச்சிட்ருக்க ஒரு விஷயம் பிராணாயாமம் அப்படின்றது, மூச்சை உள்ளார இழுத்து வெளியே விடுற ஒரு சாதாரண எக்ஸர்சைஸ் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்போம். அதாவது இன்றைக்கி ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிராணாயாமம் பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதாவது காலையில் எந்திரிச்சதும் காபி டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதற்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராணாயாமம் தாங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க மாதிரி பிராணாயாமம் அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்க, அதில் வந்து ஒரு பயங்கரமான மைண்ட் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குங்க. அது எப்படி உங்கள் மென்டல் ஹெல்த்தை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேங்க. இப்போ நமக்கு ஆஃபீஸ் டென்ஷன், எக்ஸாம் பயம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது உடம்பில் கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குங்க. நீங்கள் நிதானமாக ஆழமாக பிராணாயாமம் பண்ணும்போது உங்கள் மூளைக்கு வந்து இங்கே எந்த ஆபத்தும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து போகுங்க. இதனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் வந்து டக்குன்னு குறையுங்க, மைண்ட் அப்படியே வந்து குழுகுழுன்னு மாறிடும். நம்ம உடம்பில் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குங்க. கோபம் பயம் வரும்போது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவ் ஆகுங்க. இது காரோட பிரேக் மாதிரி படபடப்பு, ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். நம்ம அவசரமாக மூச்சு விடும்போது நுரையீரலோட முழு கொள்ளளவையும் வந்து பயன்படுத்துகிறதே இல்லைங்க. ஆனால் பிராணாயாமம் பண்ணும்போது மூளைக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். இதனால் என்ன ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா தினமும் பிராணாயாமம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதில் இந்த ரெண்டு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கா, நம்மளோட மென்டல் ஹெல்த்தை மட்டும்தான் அதை நல்லா வச்சுக்குமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராணாயாமத்தை கூட வந்து சொல்லலாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த பிராணாயாமத்துக்கு. அதனால் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணலாம். மார்னிங்கில் ஒரு டைம் சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிராணாயாமம் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா, ஐயா பற்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஐயா. பற்கள் ஆரோக்கியத்துக்கு கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா.
7: பல் போனால் சொல் போச்சு, பல் போனால் முக வசீகரம் போய்விடும், நம்முடைய உச்சரிப்பிலே மாற்றம் ஏற்படும். ஆகவே பல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்றால் இந்த பல் பராமரிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் மேலும் பராமரிப்புக்கான தகவல் என்ற நேரத்திலே, கடுக்காய் பொடி என்கின்ற பொடி நாட்டு மருந்து கடைகளிலே விற்பனைகள். இரவு நேரத்தில் இதமான ஒரு வெந்நீரில் இந்த கடுக்காய் பொடியை சேர்த்து அந்த நீரில் வாய் கொப்பிழித்து விட்டு உமிழ்ந்து பிறகு உறக்கத்திற்கு செல்லலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய திரிபலா, அதை ஊற வைத்த நீர் கொண்டு வாய் கொப்பளித்து வாய் தூய்மை ஏற்படுத்தி கொண்டு உறக்கத்திற்கு செல்லலாம். ஒவ்வொரு உணவு இடைவேளைக்கும் சாப்பிட்ட பிறகு பற்கள் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இது குழந்தைகள் மத்தியிலே இல்லாத ஒரு பழக்கமாக இருக்கிறது. எத்தனையோ வகையான சாக்லேட், இனிப்பு வகைகளை சாப்பிட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடுகிறார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு பல் சொத்தை அதிகமாக இருக்கிறது. பல் சொத்தை ஆகக்கூடாது என்றால், ஒவ்வொரு உணவு சாப்பிட்ட பிறகும் அல்லது நொறுக்கு தீனிகள் சாப்பிட்ட பிறகும் இனிப்பு வகைகளை சாப்பிட்ட பிறகும் பற்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இரவு நேரத்தில் பல் தூய்மை ஏற்படுத்தி கொண்டுதான் உறக்கத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு முறையாக பற்களை பராமரிக்க வேண்டும். பல் சொத்தைக்கு அடிப்படையான காரணம் ஒரு கிருமி. அந்த கிருமி உணவு பழக்கத்தின் காரணமாக, பல் தூய்மை முறையாக செய்யாததின் காரணமாகவும் ஏற்படலாம். குடலிலே கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகள் மூலமாகவும் பற்கள் பாதிக்கப்படலாம். ஆகவே உணவிலே கசப்பான உணவு வகைகளை நாம் விரும்பி சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரக்கூடிய நேரத்திலே கிருமிகள் அங்கே அழிக்கப்பட்டு நம்முடைய ஆரோக்கியம் காக்கப்படுகிறது.
6: சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கும் வந்தாச்சுங்க. மழைக்காலம் வந்து ஆரம்பமாகுது. பருவமழை காலம் அப்பப்போ மழை வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டும் அப்பப்போ வந்து மழை வர மாதிரி வந்து இருக்குங்க. இந்த கிளைமேட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி மழை வர்றதும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு மழை வர்றது பிடிக்கும் பிடிக்காது. உங்களுக்கு மழை வர்றது பிடிக்குமா பிடிக்காதா, இந்த கிளைமேட் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத நம்மளுடைய நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ச்சியாக இந்த பருவமழை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். இந்த மழைக்காலம் ஆரம்பமானால் என்னாகும் அப்படின்னா காற்றில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும். இதனால் வைரஸ் கிருமிகள் வந்து வேகமாக பரவும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு சீசனில். அதனால் என்ன நாகராஜ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும், அதாவது வெயக்காலத்தில் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு மழைக்காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பப்போ நம்ம வந்து சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்கலாம். அதே மாதிரி உணவில் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் மஞ்சள் இதை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரம் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா தூதுவளை உணவுகளில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரசம் வந்து அதிகமாக, அதாவது மிளகு ரசம் பூண்டு ரசம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மழை நீர் ஒரு அரை மணி நேரம் வந்தாலும் பக்கத்தில் வந்து தண்ணி தேங்குற மாதிரி ஒரு டயரோ இல்லை சின்ன ஒரு பழைய டப்பாவோ ஏதாவது கடந்துச்சு அப்படின்னா அதில் தண்ணி தேங்கிடும். அதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கொசுக்கள் உருவாகி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மழைக்காலத்தில் தான் டெங்கு மலேரியா போன்ற பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதனால் வீட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெலாம் எங்கேயும் தேங்காமல் தொட்டிகள் பழைய தொட்டி

எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமுத்தி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கொசுலாம் வராத மாதிரி கொசு விரட்டிகளை வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஒரு டைமில் எந்த ஒரு உணவுகள், அதாவது நமக்கு வந்து இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற உணவுகள் ரொம்ப பிடிக்கும், ஒரு பஜ்ஜி போண்டா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த ஒரு மழை வர டைமில் மட்டும் நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருமிகள் வந்து ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய ஒரு டைம் அப்படின்றதுனால நம்ம வந்து வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: எல்லாரோட மனசுக்குள்ளயுமே அமைதி அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். அமைதியை தேடி போகக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடத்துக்கு போனா நான் அமைதியா இருப்பேன், என்னோட மனசும் மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறைய ஆரம்பிச்சிடும், எல்லா சத்தமும் அடங்கி நான் ஒரு இடத்துல அமைதியா உட்காருவேன் அப்படின்னா அது எந்த இடத்த சொல்லுவீங்க? அதை தான் எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச நினைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரடி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நாள் முழுக்க வேலை செஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு களை போட்டு நம்ம வந்திருப்போம். ஒரு இடத்துல அமைதியா உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ இருக்க காலகட்டத்தில் அமைதியை தேடி முடியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மொபைல் யூஸ் பண்றாங்க, பக்கத்தில் இருக்கவங்களே மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிவி சவுண்ட் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மொட்டை மாடிக்கு நான் போயிடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து பீச் ஓரத்துக்கு நான் போயிடுவேன், அவங்க அங்கே இருக்கிறதுனால அங்கே போயிடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நானுமே இன்னொரு விஷயம் கூட பண்ணுவேன், இந்த பைக்லலாம் வந்து ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு டிராவல் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல போனால் மட்டும்தான் எனக்கு அமைதி அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும், எந்த கவலையுமே இல்லாமல் என்னோட மனசை வந்து லேசாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். இது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு எண்ணம் இருக்கிறது தான். இது மாதிரி பெண்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கா? நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காருவீங்க அப்படின்னா எந்த இடத்துல? ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அமைதியான இடம் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்று அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். அதை விட்டுடா அப்பா அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக இல்லை. அவங்களோட அமைதியான இடம் எது அப்படின்னு கேட்டால் எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, அதுதான் உங்ககிட்ட நான் கேள்வியாக வச்சுருக்கேன். எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு அமைதி அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா, இல்லை கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் அவங்க அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை சாமி கிட்ட கொஞ்ச நேரம் பூஜை போடுவாங்க இல்லையா அந்த டைமில் அவங்க கண்ணை மூடி உட்கார்ந்து வேண்டக்கூடிய நேரம் வந்து அந்த அமைதி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் அந்த நேரத்தில் தான் அவங்க அமைதியாக இருக்காங்களா, அந்த இடம் தான் அவங்களுக்கு அமைதியாக இருக்கா அப்படின்றது தான் எனக்கான கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இடத்த தேடி அமைதியை தேடி போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் பெண்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க, வீட்லேயும் வேலை செய்ய ஆரம்பிக்கணும், அப்பா அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு அங்கே போனாலுமே அங்கேயும் வேலை செய்யக்கூடியவங்களாகவும் பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கான கேள்வியாக இருந்துச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ எந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீந்து முழுமையான ஒரு அமைதி அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தால் கிடைக்கும் அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்க? மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787-707-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கேட்ட உங்களுடைய மன அமைதி எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன்.

0: அப்ப அந்த பெண்ணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்ப அந்த இடத்துல நாஸ்தன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுதான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால், புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இன்ஃப்ளூன்சர் அப்படின்ற ஒரு பேரை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இன்ஃப்ளூன்சராக ஆரம்பித்த ஒரு பயணம் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். யார் அந்த பெண், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்ஃப்ளூன்சராக இருந்து எப்படி சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் அவர்களையும். தான்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க, நான் ரொம்ப நாளாக அவங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து ஆங்கிலம் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிலத்தை வந்து எப்படி உச்சரிக்கணும், அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க. இவங்க வளர்ந்தது, அது பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து விழுப்புரம் மாவட்டம் தான். ஸோ இவங்க வந்து பேசிக்காக படித்த விஷயம் வந்து பிஏ பிஎட் வந்து படிச்சிருக்காங்க இங்கிலீஷில். ஸோ படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாருமே இப்போ இருக்க காலகட்டத்திலையும் சரி, அப்போ இருந்த காலகட்டத்திலையும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசு வேலைக்கு வந்து இவங்க வந்து படிச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த வேலையெல்லாம் கிடைக்காததுனால திருமணமானதுக்கு உடைக்கணும் வந்து ஆங்கிலத்தை வந்து, அதாவது ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழி வந்து வெறும் மொழியா தான் இருக்கணும், அதை வந்து உணரணும்ன்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு புது முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எப்படி உச்சரிக்கிறது, பொது இடத்துல எப்படி அதை வந்து பேச ஆரம்பிக்கிறது, ஒரு இன்டர்வியூல போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானுமே வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் நிறைய வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நகைச்சுவையாகவும் எளிய முறையிலையும் உங்களுக்கு போய் மக்களுக்கு சேர்க்கணுன்றதுக்காக காமெடியா சொல்ல ஆரம்பிச்சு அது வந்து நிறைய ரீச் ஆன ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்க போடக்கூடிய அந்த வீடியோக்கள் இருக்கு இல்லையா, பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் யோசிச்சு பண்ணிருக்காங்க. நானுமே இன்க்ளூடிங் சொல்லலாம், ஏன்னா நானுமே ஆரம்ப காலகட்டத்திலாம் அவங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும், எப்படி அந்த வார்த்தையை வந்து கரெக்டா உச்சரிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் அவங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ சமூக ஊடகம் அப்படின்றது, இந்த சமூக வலைதளம் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அதை எப்படி நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்காகவே இவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான

ரசிகர்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம படிச்சிருக்கக்கூடிய படிப்பு இருக்கு இல்லையா, இது நாலு பேருக்கு உதவியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தானியா மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா சொல்லும் போதுதான் தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பட் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்லாம் நான் ஒரு நாளும் கூட நான் வந்து யோசிச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஆரம்பிச்சது. நம்முடைய படிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து உதவியா இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்களேன். அப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வரோம் அப்படின்போது அந்த ஒரு விஷயம் எனக்குமே விட்டுறாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்றது தெரியும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிலம் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மொழியா பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த மொழியை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம வந்து அதை பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்பிடன்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு இடத்துக்கும் கண்டிப்பா போயிடலாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு இல்லை அப்படின்ற பழமொழி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாமே வந்து இது மூலியமா தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேரலி, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரலி. தொடர்ந்து லேசா லேசான கோல்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஆடரே ரமேஷே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல?
2: நாதே கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸா?
1: மாமே கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸ் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
2: ஆமா ஆமா சுரேஷ், நேத்து கூட என்னோட வீட்டுல ஒரு வார்த்தைய மாத்தி சொல்லி படாத பாடுபட்டுட்டேன்.
1: ஆடரே எனக்கு இப்ப ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நாம பேசணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், மொழி இருக்கு, மொபைல் இருக்கு, ஆனா ஈ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா?
2: ஈயா? அது எப்படி பேசும் தெரியலையே சுரேஷ்.
1: ஆட ரமேஷ், இது தெரியாதா? ஈலாம் இமெயில் மூலமா தான் பேசுவான், உனக்கு தெரியாதா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 921 6

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பராமரிக்க வேண்டிய சுகாதாரம் அது என்னென்ன அப்படின்றத பத்தி நான் பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து தூக்க சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்களை விட பெண்களுக்கு இயற்கையாவே வந்து 20 நிமிஷம் தூக்கம் அப்படின்றது கூடுதலா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இதை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஸ்லீப் கவுன்சில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆய்வு குறிப்புகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மூளை ஒரே நேரத்தில், அதாவது பெண்களுடைய மூளை ஒரே நேரத்தில் வந்து பல வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுனால இது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால வந்து இந்த ப்ரோஜெஸ்டரோனா இருக்கட்டும், ஈஸ்ட்ரோஜனா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஹார்மோன்கள் வந்து சமநிலையா இருக்க ஆரம்பிக்கும். இல்ல அவங்க தூக்கம் குறைவா இருக்குது அப்படின்னும் போது தலைகீழா மாற ஆரம்பிக்கும். இதனால பிசிஓடி பிரச்சனை, சீரற்ற மாதவிடாய் ஏற்படுறதுக்கான காரணம், இதெல்லாமே ஏற்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஐடி கம்பெனியில வேலைக்கு போகக்கூடியவங்க, நைட்ல வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தூக்கம் வந்து தலைகீழா இருக்கிறதுனால அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி 50% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தூக்கம் பெண்களுக்கு கெடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது கோபம், எரிச்சல் இதெல்லாமே வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பா அந்த மன அழுத்தம் எல்லாம் பெண்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து பல பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்குது. 4-5 மணி நேரம் பெண்கள் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு போது அவங்களுடைய இடுப்பு பகுதிகள் இருந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா கால்கள்லாம் வந்து மறுத்து போற மாதிரியான உணர்வு, உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இல்லாத மாதிரியான உணர்வு, இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெண்கள் குறைச்சிக்கிறது, அதாவது 4-5 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கறத வந்து தவிர்க்க ஆரம்பிக்கணும். ஒரு 40 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு மறுபடியும் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து வேலை பார்க்கறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அழகு பொருட்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போது, அந்த அழகு பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்போது அது கெமிக்கல் இல்லாத பொருட்களாக நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. மேக்கப் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இந்த திங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு சுத்தமா இருக்குதா செக் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இப்போ அதிகமா வந்து வெளியில போய் தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு போது அத எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிங்க. இன்னும் மாற்றுறதுக்கு இதெல்லாமே மாத்தணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து மாத்திக்கிட்டு கெமிக்கல் இல்லாத பொருட்களா பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டுல வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி பெண்கள் அன்றாட வாழ்க்கையில எல்லா வேலைகளையும் செய்யறீங்க அப்படின்னு போது உங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் இந்த அல்சர் வரக்கூடிய பிரச்சனை இருக்க ஆரம்பிக்குது, ஒற்றை தலைவலி வரக்கூடிய பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போது நீங்க அதிகமா எல்லா வேலைகளையும் நான் செய்யணும், நான் செஞ்சாதான் அந்த வேலை பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து ஒர்க்கை கொடுத்து ஷேர் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கான நேரம் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கான நேரமா கொடுக்க ஆரம்பிங்க. அந்த நேரத்தை வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுடைய மன அமைதி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. பெண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணாம பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல, அதாவது நம்ம சேலத்துல வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி மேம் கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் கிட்ட போகும்போது மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது உடற்பயிற்சி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்களால வெளியில போய் ஒர்க் அவுட் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுல இருந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோகா அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி மேம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ரேவதி மேம், வணக்கம் மேம். மேம், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பெண்களுக்கு வந்து யோகா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், பெண்கள் அதை தொடர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ பெண்கள் வந்து இந்த யோகா எல்லாம் பண்றாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து கான்பிடென்ட் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு பெண்களால அவங்கள பாத்துக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த யோகா மூலமா உருவாகுமா மேம்?
6: கண்டிப்பாக கிரியேட் பண்ணும் சார். இண்டிபெண்டன்ட் உமன், நான் வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்வேன் பொதுவாக பெண்களை. நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க, அப்போ தான் உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். வேலைக்கு போக முடியலையா, சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற நீடு கூட இல்லை, எனக்கு ரொம்ப சஃபிஷியண்டாக மணி இருக்குது, நான் ரொம்ப வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கேன், வருஷம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே தேடுதல், ஒரு இலக்கு இல்லாத வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும், ரொம்ப சீக்கிரமாக போர் அடிச்சிடும். ஓகே, அதனால் உங்களுக்கான ஒரு இலக்கை எப்போவுமே வச்சுக்கோங்க. சும்மா குழந்தைங்களை வளர்த்துறது மட்டுமே ஒரு இலக்கா சொல்லாம, உங்களுக்கான ஒரு இலக்கை எப்பவுமே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும்.
5: வாழ்க்கையில இலக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில சக்சஸ் தான் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. அந்த இலக்கு உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து என்னோட உடலை வந்து மெருகேத்திப்பேன், அந்த உடல் மூலியமா நான் வந்து என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு சமைச்சு கொடுப்பேன், நான் என்னையே பாத்துக்கிறேன் அப்படின்னு போது என்ன மாதிரி வளரக்கூடிய என்னோட பிள்ளைகள் என்னையும் பார்த்து வந்து என்னோட அம்மாவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு போது நானுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத வந்து மேம் சூப்பரா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து நீங்க உங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹேபிட்ட வளர்க்க ஆரம்பிங்க. அந்த ஹேபிட் மூலமா நீங்க உங்களை பாத்துக்கிட்டீங்க, கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்க யாரு அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். மேம், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு யோகா பண்றதுக்கு டைம் இல்ல, இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க?
6: ஜஸ்ட் வாக்கிங் அது பண்ணு, ஒரு வாக்கிங் அது பண்ணுங்க. ஆனா வந்து வாக்கிங் யாரு பண்ணணும்னா, ஒரு 60 இயர்ஸ்ல இருக்கவங்க வாக்கிங் பண்றது ஓகே, நீங்க ஒரு 30 இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு டைம் இல்ல வாக்கிங் பண்ணலாம், வேற ஆப்ஷனே இல்லைன்னா வாக்கிங் பண்ணுங்க, அட்லீஸ்ட் வாக்கிங் அது பண்ணுங்க.
5: பேசிக்கான ஒரு விஷயம், எல்லா பெண்களும் வாக்கிங் போக ஆரம்பிங்க. வாக்கிங் நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கனாவே அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி அதை பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களை நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்க போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை பார்த்து 4 பேர் வர ஆரம்பிப்பாங்க, அவங்க கூட நீங்க சேர்ந்து வாக்கிங் போறது, ஜாகிங் போறது இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி உங்க கூட வரவங்களும் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கூட போட்டி போட்டு நீங்க வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல பெண்கள் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி எல்லாம் பேசிக்கா பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் வந்து ராவதி மேம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து நாம அவங்க கிட்ட இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசலேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ யோகா தெரபிஸ்டா நம்ம ஊர்ல வந்து 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வந்து யோகா ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரேவதி மேம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப பொறுப்புகளை சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்க
0: சுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது. நான் சொன்னா சரியாதா இருக்கும் அப்படின்னு வந்து குடும்பத்துல இருக்கவங்க நம்புறது. என் ஒய்ஃப் சொன்னா சரியாதா இருக்கும், என் அம்மா சொன்னா சரியாதா இருக்கும். பொதுவா நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் இப்ப ஒரு பெண் குழந்தை வீட்டுல பிறக்குதுன்னா நீ அந்த ஆன்டி மாதிரி வந்துடணும், நீ அந்த அக்கா மாதிரி வந்துடணும், அந்த அக்கா எவ்வளவு பெரிய வேலையில இருக்கா பாத்தியா, எவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறா பாத்தியா, இப்படி பல பேரே எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. ஆனா நீ உங்க அம்மா மாதிரி வந்துடாத, உங்க அம்மா மாதிரி பண்ணிடாத. நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க, உங்க அம்மா மாதிரி கிச்சனுக்குள்ளேயே போயிடாத. பொதுவா நம்ம 10ல் 1 வச்சுக்கோங்களேன் கேட்டிருப்போம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா என் பொண்ணு நாளைக்கு என்ன ரோல் மாடலா சொல்லணும்னு நினைச்சேன். இதை எல்லா உமன்ஸுமே நினைக்கணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு நான் ரோல் மாடலா ஒரு வாழ்க்கையை வந்து காட்டணும். என்ன வேணா பண்ணுங்க, வீட்லயே சமைச்சு கூட நீங்க இப்ப ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு சார். நீங்க வந்து எனக்கு திறமை இருக்க ஒரு பொண்ணை யாரையுமே மூடி வைக்கவே முடியாது. நீங்க வந்து திறமைய சோம்பேறித்தனத்தினால மறைக்கிறீங்கன்னு வேணா சொல்லலாம். ஓகே, திறமை இருக்க பொண்ணை இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும், அதனால உங்க கையில தான் இருக்கு. சோ உமன்ஸ் வந்து உங்களோட திறமை என்னன்னு அடையாளம் காண்றதுக்கே யோகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
2: பெண்களுக்கு திறமை அப்படின்ற ஒண்ணு இருக்க ஆரம்பிக்குது. அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு பெண்கள் அன்றாட வாழ்க்கையில போராட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க ஆரம்பிக்கிறீங்க. அதை வளர்த்துக்கோங்க. நல்ல எண்ணங்கள் அப்படின்றது அதிகமா எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆரம்பிச்சாலும் நீங்க உங்களுடைய உடலையும் மனசையும் வந்து அதுக்கேத்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும் அப்படின்றதையும் மேம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடல் அளவுலையும் மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மன அழுத்தம் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. உடல் ரீதியா வந்து உணவுகள் எடுத்துக்காததுனால, அதாவது ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்காததுனால அவங்களுக்கு பல விளைவுகள் ஏற்படுது அப்படின்றதையும் டாக்டர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில, அதாவது பெண்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஹேபிட், அதாவது யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றது மூலமா யோகாவை நீங்க வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும், அதே மாதிரி உங்களோட மனசுமே வந்து அமைதியா இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது, உங்களுடைய பிள்ளைகளுமே உங்களை பார்த்து அடுத்தடுத்து வளர்றாங்க அப்படின்போது இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறையாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஃபோனுக்கானது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் ரியல்மி இல்லைன்னா ஓப்போ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கிடைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சிங்கன்னா, ஐஃபோனில் ரொம்ப பிடிச்சது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எஃபெக்ட் தான். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது என்னன்னு சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே கிளாஸ் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, உங்களோட ரியல்மி மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோஸ்ட் கிளாஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், இல்லை ஃப்ரோஸ்டட் கிளாஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு ஆப்ஷனையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ரியல்மி மொபைலில் இல்லை ஓப்போ மொபைலில் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபோனு, கேமரா, மெசேஜ், ப்ரௌசர்னு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டாக் ஒன்று க்ரியேட் ஆகும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி வரும், அது பார்க்கறதுக்கு அச்சஸல் ஐஃபோனில் இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோல்டர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க உங்கள் ஃபோனில், ஒரு நாலஞ்சு ஆப்பை சேர்த்து ஒரே ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அந்த ஃபோல்டருக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுவுமே பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும். இந்த ஒரு சூப்பரான விஷயம் நிறையா ரியல்மி மொபைலில் இருக்குது, ஆனால் ஓப்போ மொபைலில் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு.

0: கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் புதுசாக மொபைல் வாங்க போகிற மாதிரி இருந்தால் நான் வந்து ஒரு சில டைம் டெக் குரு நிகழ்ச்சியே ஒரு மொபைல் இந்த மொபைல் நல்லாயிருக்கும் 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மொபைலாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 20,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு 3 மொபைல் சொல்ல போகிறேன். 10,000 20,000 நீங்கள் எந்த 3 மொபைலை வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸில் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்க மொபைல் தான். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இன்றைக்கி நம்ம 20,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன மொபைல் இருக்குது அப்படிங்கிற மொபைலில் ஃபஸ்ட்டு மொபைல் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Moto G96 5G அப்படிங்கிற மொபைல் தான். மோட்ரோலாலேருந்து வந்திருக்கக்கூடிய G96 5G மொபைல் பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். இந்த மொபைல் வந்து July 16, 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆனிச்சு. இதில் Snapdragon 7H Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. பின்னாடி உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமராவும் 8MP ரியர் கேமரா கூடவே அடிஷ்னல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32MP வருது. 5500mAh பேட்டரி, 33W டர்போ சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா POLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட தற்போதைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18,796 ரூபாயாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னோலேருந்து வந்திருக்கக்கூடிய POVO 7 PRO அப்படிங்கிற மொபைல் தான். MediaTek Dimensity 7300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா, 64MP 8MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 13MP தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 6000mAh பேட்டரியோட வருது. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 6.78 இன்ச்சுக்கு பெரிய அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இதனைத் தொடர்ந்து அடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது சாம்சங் கேலக்ஸி F36 5G. நீங்கள் ஒரு சாம்சங் லவ்வராக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாம்சங் இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்க ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வராது, ஓரளவுக்கு வரும். அந்த ஃபீச்சர்ஸோட வேணும்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். சாம்சங் எக்ஸினாஸ் 1380 ப்ராசஸரோட வருது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 50MP கேமரா கூடிய உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா வருது. பின்னாடி உங்களுக்கு 13MP கேமரா வருது. 5000mAh பேட்டரி கூடவே 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 6.7 இன்ச்சுக்கு சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இது வந்து தற்போதைய விலையாக 17,750 ரூபாயாக இருக்குது ஆன்லைனில். நீங்கள் இந்த நான் சொன்ன 3 மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் சூஸ் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது பார்க்குறேன்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறீங்கன்னா மறக்காம உங்க பேரு ஊர் பேரு போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க கால் பண்ணியும் கூட சொல்லலாம் இதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சியில இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா பாலகவி? என் டு என் என்கிரிப்டரில் மெசேஜஸ்ஸு, ஒரு ஃபைல் அனுப்புகிறப்ப ஃபோட்டோஸோ வீடியோஸோ இதெல்லாம் என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அதுவும் ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்புகிறப்ப பேக்கெட் பேக்கெட்டாக போகும்னு சொன்னீங்க. இதுவே காலாக இருந்தது அப்படின்னா கால் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது வேவ்ஸில் தான் ட்ராவல் ஆகும். இப்போ வேவ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி என் டு என் என்கிரிப்டட் ஒர்க் ஆகுது பாலகவி? கால் பேசுகிறப்ப எப்படி ஒர்க் ஆகுது?
1: வேவ்ஸில் போகும்போதுமே இடையில வந்து சுருக்க போகும்போது அந்த வேவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என் டு என் கம்யூனிகேஷன் அப்படியே வேற மாதிரி இருக்கும். இதில் எப்படி பேக்கெட் பேக்கெட்டாக போதோ, இப்போ ஒரு வேவ் வந்து ஒன்று அனுப்புறோம்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு போட்டிருக்கோம்ல எஃப்எம், எஃப்எம் ஒரு ஃப்ரீக்வன்சியில வச்சு கேட்டீங்கன்னா ஒரு எஃப்எம் பிளே ஆகுது, இன்னொரு ஃப்ரீக்வன்சியில வச்சிங்கன்னா இன்னொரு எஃப்எம் பிளே ஆகுது. அது எப்படி? அப்போ ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஏற்ற மாதிரி அதோட அலைகளுடைய டிஃப்ரென்ஸ் வந்து மாறுது. அப்படி இப்போ இதை நான் சேஃபாக அனுப்பணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியை யாராச்சும் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா இதில் என்ன ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீக்வன்சியை அஃபெக்ட் பண்ணாத வேற ஒரு சிக்னலையும் நான் ஒரே நேரத்தில் அனுப்பணும், கரெக்டா? அப்போ நான் என்ன செய்யறேன், இதே மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி தான் எனக்கு கரெக்டாக வந்து போகும். இதுக்கு இடையில நான் என்ன செய்யறேன், அது கூட சேர்ந்து ஒரு 10 அல்டர்னேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை நான் ஒன்றா அனுப்புறேன். அப்படி 10 அல்டர்னேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒன்றா அனுப்பும்போது இடையில வந்து அட்டாக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்காது, 10 ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அப்போ அந்த 10 எதுங்கிறது அவங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ளதையும் அந்த ஃப்ரீக்வன்சி காணாமல் போயிருது. ஏன்னா ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அந்த 10 நான் ஒரு எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இதை வந்து பாசிபிள் இல்லாமல் போயிடும். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சி கிடைக்காது. இதுதான் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய என் டு என் என்கிரிப்ஷன். ஒரே ஒரு வேவ் லென்த்தை மட்டும் அனுப்ப மாட்டாங்க, அது கூட சேர்ந்து இதை அஃபெக்ட் பண்ணாத எக்ஸ்ட்ரா 4-5 வேவ் லென்த் அனுப்புவாங்க. அது ரிசீவர் செய்து கரெக்டான வேவை மட்டும் எடுத்துக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய என் டு என்.
0: சூப்பர் சூப்பர் பாலகவி, கால் பேசுகிறப்ப என் டு என் என்கிரிப்டட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நன்றி பாலகவி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, இது வாக்கறேன் கூட. இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, இப்ப அதனை தொடர்ந்து ஒரு சமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.

0: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
1: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்துட்டு குரு நிகழ்ச்சியில் அடுத்தது பார்க்கற என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு ஆப் பத்தி தான் சொல்ல போறேன். இப்ப நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல போறது வழக்கமா வச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பஸ் விட ட்ரெயின் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான், இப்ப ட்ரெயின்லாம் வருது இல்ல, அந்த நாம புக் பண்ண ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது, எப்ப வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களோட ட்ரெயின் ஜேர்னியை இன்னும் சூப்பரா மாத்துறதுக்காகவும் தான் இந்த ஆப் வேரிஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிறது அந்த ஆப்போட பேர். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரெயின் லொக்கேஷனை ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்க முடியும். அது இன்டர்நெட் இல்லாமலே உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயினை விட்டு வெளியே இருக்கிறப்ப ஒரு சில டைம் இன்டர்நெட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த ஆப் வந்து 8 மொழிகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக இருக்க 8 இந்தியன் லாங்குவேஜில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசஞ்சராக இருந்தாலும் பரவாயில்ல, லோக்கல் ட்ரெயினாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பில் ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெயினோட ரேட்டுமே நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயினோட டைம் அண்ட் ரேட்டுமே வந்து உங்களால் கரெக்டாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோச்சில் எந்த சீட் வேணும் அப்படிங்கிறத முதம் கொண்டு உங்களால் வந்து இதில் பார்த்துக்க முடியும், செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாகவே ஒரு ட்ரெயினையோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட இதையே ட்ராக் பண்ற மாதிரி இருந்தா எல்லாத்துக்குமே வந்து ஜிபிஎஸ் தேவைப்படும். ஆனா இதுல வந்து ஜிபிஎஸ்ஸே தேவையில்லை. நீங்க கரெக்டா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அலாரம் அடிச்சு உங்களை வந்து எழுப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ட்ரெயின்ல ஏறி நம்ம தூங்கிட்டோம்னா, இப்ப நம்ம வந்து ஸ்டாப்பிங் விட்டுட்டோம், ஸ்டேஷனை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்குற மாதிரி இருக்கும்ல, அதனால முன்னாடியே எழுப்பி விடுற மாதிரி இதுலயே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த ஆப்போட பெயர் வேரிஸ் மை ட்ரெயின். இது பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு. 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த ஆப் 20 MB தான் இருக்கு. நீங்கள் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன் இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்பி டின்னராக வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

அப்பாடா ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வீக்கெண்ட் வேற வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட்ல நீங்க பிளான் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, டிராவல் பண்றதுக்கு பிளான் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க இந்த வீக்கெண்டை. ஸோ இன்னைக்கு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வழக்கமா இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்ல. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்காக என்ன கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் உங்களையே நீங்கள் எப்படி பாதுகாத்துக்குவீங்க அப்படின்றது தான்

இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோன எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களையே நீங்கள் எப்படி எப்படிலாம் பாதுகாத்துக்குவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கலாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து நம்ம சேலமில் கிளைமேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. காலங்காத்திலே வந்துட்டு நிறைய இடங்களில் அந்த மலை சாரல்லாம் அப்படி வந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம சில்லுன்னு வந்து இருந்தது. அந்த வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த ஐஸ் கட்டி ஜூஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ கிளைமேட் அப்படின்றது இன்றைக்கி காலைல சூப்பராக வந்து இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. இன்னங்க இப்போ இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற ஒரு இளைஞர் தான் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் அதிக நேரம் வந்து வேலை பார்த்துருக்காரு. அதாவது ஒரு 8 மணி நேரம் தான் வேலை அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு 8.5 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அந்த கம்பெனியோட பாஸ் இருப்பார்ல, அவர் வந்து வினோத் கிட்ட டைரெக்டாகவே வந்து சொல்லியிருக்காரு, என்னப்பா நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, உனக்கு 8 மணி நேரம்னா நீ 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும், அதுக்கு மேலே வேலை பார்க்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக திட்டிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பாஸில் எங்கெங்கே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம பேசப்பொருளாக போயிட்டுருக்கேன். ஸோ வினோத் இருக்கார்ல, அவர் இந்த ஒரு சம்பவத்தை அவரோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து பதிவிட்டுறாரு. ஸோ அந்த ஒரு ட்வீட் அப்படின்றது செம வைரலாக போயிட்டு இருக்கு. கேட்கும் போதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: என்ன சாமே, வழக்கத்துக்கு மாதிரி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க, என்ன விஷயம்?
6: நான் ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். நான் யாருன்னு கண்டிப்பா இந்த உலகத்துக்கு காட்டுவேன்.
5: அட சாமே, ஆர்சிபிக்கே ஒரு காலம் வரும்போது தக்காளி, உனக்கு ஒரு காலம் வராதா?
6: எனக்கான டைம் வரும்னு தான் பாக்குறேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது.
5: என்னது, போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா?
6: ஆமா, கேம் விளையாடக்குள்ள போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுது.
5: நான் கூட உனக்கு ஒரு ஐடியா வந்து வாழ்க்கையில உருப்பிடுவேன்னு நினைச்சேன்.
6: ஏன், நான்லாம் உருப்பிடக்கூடாதா?
5: லைஃப்ல உன் பிளான் தான் என்ன?
6: ஜாலியா இருக்கணும், டிராவல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான இக்கட்டாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது அப்படின்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து சதீசனாவும் அதுக்கப்புறம் தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும் கால் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம சதீசனா என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம கேட்டலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி அவசரத்தில் எடுக்கிற முடிவுலாம் கொஞ்சம் தப்பாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் முடிவுகளை கரெக்டாக எடுங்க, அதாவது ஆறு அமர உட்காந்து யோசிச்சு கரெக்டான டிசிஷன் எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். நீங்கள் எந்தாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெருசாக ரியாக்ட் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதீசனாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நிஜமாலுமே சோசியல் மீடியா அப்படின்றது இப்போது செம பூமில் இருக்குது. சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வார வாரம் புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வார வாரம் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். ஸோ இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க. இப்போது சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கெலாம் 1 lakh ஃபாலோவர் இல்லைன்னா 1000 ஃபாலோவர் 10,000 ஃபாலோவர் வர்றதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 500 million ஃபாலோவர்ஸ் வந்து யூடியூப்பில் வச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவரோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கண்ட்ரிஸ்லாம் போய் கிவ் அவேலாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் தான் வந்துட்டு அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு புதிய சாதனையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதுவும் சிங்கிள் நம்பராக கிரியேட் பண்ண ஒரு சேனலுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. இவர் தன்னோட 13வது வயசில் தான் யூடியூப் சேனியை ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காரு. கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கல. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஆடரே ரமேஷே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல?
2: என்னது, கம்பளிக்குள்ள சில்க்ஸா?
1: மாமே, கம்பளிக்குள்ள சில்க்ஸ் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
2: ஆமா ஆமா சுரேஷ், நேத்து கூட என்னோட வீட்டுல ஒரு வார்த்தைய மாத்தி சொல்லி படாத பாடுபட்டுட்டேன்.
1: ஆடரே, எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நாம பேசணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், மொழி இருக்கு, மொபைல் இருக்கு, ஆனா ஈ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா?
2: ஈயா, அது எப்படி பேசும் தெரியல சுரேஷ்.
1: அட ரமேஷ், இது தெரியாதா? ஹே, ஈலாம் இமெயில் மூலமா தான் பேசுவான், உனக்கு தெரியாதா?

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road Junction Salem. Contact 9445-9160.
1: Appa, inda mobile charger wire kilinjirukku. Idhaiya enna use pandringa?
2: Adhan charge agudhalla. Appra enna prachana?
1: Charge agudhuna adu paadhugaappuna artham illappa. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்ல தான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருது இல்லை, அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட இப்போ ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா கால் பண்ணி அவங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு தாதகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு அது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது யாரால் வருதுன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை நம்மளால் சரி பண்ண முடியுமா இல்லைன்னா வேறு யாராவது வச்சு தான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அலசி ஆராய்ஞ்சு நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறமா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாலிசியில் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். எதையுமே நம்ம தலைக்கு வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க நம்ம ருக்மணி பாட்டி. அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா கால் பண்ணி அவர் ஷார்ட்டாக சொல்லியிருந்தாலும் ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வாழ்க்கையில் கண்டிப்பாக ப்ராப்ளம்லாம் வந்து வரதான் செய்யும், அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளும் வரதான் செய்யும். ஆனால் அப்படி வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அது சாதாரணமான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த ஒரு மனநிலையில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தாமோதர் அண்ணாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களை மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றதை கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கேன். திஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன். அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட பண்ணை வீட்டில் ஸ்விம்மிங் பூல் அதாவது நீச்சல் குளம் கட்டி இந்த கோடை வந்து சம்மர் சீசன் இருந்ததில்ல, அப்போ வந்துட்டு பயங்கரமாக வாடகைகள்லாம் வந்து விட்டுருக்காரு போல். அப்படி அவர் பண்ணதுனாலேயே ஒரு நாளைக்கு 75,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்காராம். மாதம் கிட்டத்தட்ட 22.5 லட்சம் வரைக்கும் அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாராம். ஸோ அது அந்த நிலம் வந்து அவரோட சொந்த நிலம் அப்படின்றதுனாலையும் வாடகை வந்து கொடுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு செலவும் கம்மி, அந்த தண்ணியெலாம் ரீசைக்கிள் பண்ணுவாங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இவ்வளோ நேரம் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது சோஷியல் மீடியாஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசணும். இப்போது இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஸ்டீஃபன் பிரதர் யாரில். இவர் தான் இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. கேட்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டீஃபன் பிரதரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டுமே புது புது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, 2 வீடியோவில் 10,000 ஃபாலோவர்ஸ் நான் கெயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? நிஜமாலுமே அதெல்லாம் சூப்பரான விஷயம் ப்ரோ.
8: 10,000 ஃபாலோவர்ஸ், 2 கண்டென்ட்ல 10,000 ஃபாலோவர்ஸ், அதனால ரொம்ப டக்குன்னு வந்துட்டோம். இந்த இவ்வளோ சீக்கிரம் நெல்லையில் இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்தது இல்லை
7: ப்ரோ. நெல்லையில இல்லை, எங்கேயுமே இந்த மாதிரி வந்துருக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து போட போறீங்க? ஃபியூச்சர்ல உங்களோட கோல் என்னவா இருக்கு ப்ரோ உங்க பேஜுக்கு?
8: இதுக்கு அப்புறம் அதான் நான் சொன்னல, எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு. ஒருத்தங்களை பத்தி வெளியே தெரியாம இருக்கு. அவங்க பண்ண விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த விஷயம் மக்களுக்கு யாருக்குமே தெரியல, அவங்களும் தெரியப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல. அதை வந்து நாங்க போயிட்டு தெரியப்படுத்துறதுதான் எங்களோட வேலையா இருக்கும். அதுதானே மக்களும் ரசிக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க, இப்ப நான் சொன்ன சைக்கிள் தாத்தாவா இருக்கட்டும், அவர் வந்து எப்போ சாதிச்சு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த சாதனை பண்ணிருக்காரு. ஏன் மக்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல? யாருமே சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதை சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் சொல்லிட்டு இப்ப நாங்க அதுல இறங்கிருக்கோம். இப்ப இது வரைக்கும் 2 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். ரெண்டுமே மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு. இப்ப 3வதா நாளை கழிச்சு ஒன்னு அந்த பாரதி பெண் சொல்லிட்டு ஒரு பெண்ணை பத்தி எடுக்க போறோம். இதே மாதிரி தொடர்ச்சியா நாங்க அடுத்தடுத்து இந்த ஃபீல்டுல யாரெல்லாம், அவங்கவுங்க ஃபீல்டுல யாரெல்லாம் பெருசா சாதிச்சு வெளியே தெரியாம இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுதான் எங்களோட அடுத்த கோலா இருக்கு.
7: சூப்பர் ப்ரோ, செம்ம ஐடியா. கண்டிப்பா இந்த கண்டென்ட் நீங்க எடுத்து போடுங்க, செம்ம ரீச் இருக்கும் ப்ரோ. இது வந்துட்டு உங்க ஊர்ல மட்டுமா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்களா?
8: இப்ப நாளைக்கு நான் போறது மதுரைக்கு போறேன். அதனால இது எங்க ஊருன்னு இல்ல, எங்க இருந்தாலும் அவங்களோட டேலண்ட் ஒண்ணு இருக்கு, வெளியே தெரியலன்னா நம்ம எடுத்துட்டு போவோம்.
7: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நீங்க வெளியே கொண்டு வாங்க பிரதர்.
8: அதே மாதிரி எனக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணது, பிகின் உட்ஸுக்கு நான் ஒரு டைம்ல வந்து நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கோ இல்ல கண்டென்ட் ரைட் பண்றதுக்கோ நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கேன். அவங்களோட இன்டர்வியூன்னு போடும்போது நான் எல்லாம் ரிசியூம் எல்லாம் அமைச்சிருக்கேன். அவங்க எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களே வந்து நான் உங்க வீடியோ நாங்க யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்கும் போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அது நம்ம பண்ற வீடியோ பார்த்துட்டு அவங்க அதை எடுக்க ரெடியா வராங்கல்ல, அதுதான் எனக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு.
7: சோ மக்களே, நாம இன்னும் தொடர்ந்து நம்ம ஸ்டீஃபன் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்களா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது பாலிப வயசு.
2: என்ன இது பாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட நெல்லை குடிமகன் இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம ஸ்டீஃபன் ப்ரோ இணைஞ்சிருக்கிறார். இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதே கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க. ஸோ இவரோட இன்னும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஸ்டீஃபன் ப்ரோ? நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பிரதர்.
4: எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ரீசெண்டாக ரெண்டு நாளாக
3: கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு மேலே என்ன பிரதர் வேணும்?
4: அதான் என்ன வேணும்
3: ப்ரோ? அதே மாதிரி இப்போ புதுசாக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள வராங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேஜெட்ஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாமா வேணாமா பிரதர்?
4: அதுதான், அதாவது இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஐபோன் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல வீடியோ அவுட் புட் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஐபோன் தேவைப்படும், பேசிக் ஐபோன் தேவைப்படும். அந்த ஐபோன் மட்டுமே நமக்கு போதுமான ஐபோன் ஒரு நல்ல மைக்கு, இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி அதுக்கடுத்து டக டக டக்கன்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த ரெண்டை வச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டோம், ஒரு 30% நம்ம அதை வச்சு தான் க்ரோ ஆகணும். அதோட சக்ஸஸை பார்த்துட்டு நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பராக ஒருவேளை கன்சிஸ்டன்சி இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும்ல. அப்படி பண்ணாமல் கரெக்டாக ஸ்டார்ட்அப்பில் ஒரு 30% இருக்கிறத வச்சு ஒப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணோம், இப்போ அது நல்லா போயிட்டு இருக்கு.
3: இப்போ நம்ம ஸ்டீஃபன் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கேஜெட்ஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து போடாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரெவன்யூ வரலாம், இல்லை வராமல் கூட வந்து போகலாம். பேசிக்காக உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கான மைக் இருந்தாலே போதும், உங்களுக்கு குவாலிட்டியான அவுட்புட் அப்படின்றது நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேஜெட்ஸில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கேட்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நம்ம கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து கால் பண்ணி சூப்பரான ஆன்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாசி நாயக்கம்பட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா கால் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா கால் பண்ணி அவர் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாம் கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த வீக்கெண்டை சேஃபாக சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம சேலமில் ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு சில இடங்களில் மழை பெய்கிற மாதிரியும் வந்து இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் அதிகமான ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் மன்மதன் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், கிட்டத்தட்ட உச்சி வெயில். கிருஷ்ணன் காரை விட்டு இறங்கி வெயிலினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக கண்ணு மேல புருவங்களின் மேல அந்த கையை அப்படியே வச்சு சூரியனை மறைச்சிக்கிட்டே அந்த கோயிலை நோக்கி போறாரு. அந்த கோயில் ரொம்ப பழங்காலத்து கோயில் மற்றும் பராமரிப்பு இல்லாத ஒரு கோயில். சுற்றுச்சுவர் பெருசா இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் தள்ளி சின்னதா ஒரு சுற்றுச்சுவர் இருக்கு. அது பார்த்தா ஒரு காலத்துல முன்னாடி இந்த சின்ன சுற்றுச்சுவரை கட்டியிருப்பாங்க போல. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பெருசா பண்ணியிருப்பாங்க போல. இதெல்லாம் மன்னர்கள் அடுத்தடுத்து வந்தவங்க பண்ண திருப்பணி மாதிரி தான் தெரியுது. கோபுரங்கள் 4 பக்கமும் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வாலில் நுழைவாயிலில் சின்ன கோபுரங்கள் இருக்கு. அதில் உள்ள சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்கு. என்ன எல்லாம் கருத்து போயிருக்கு, வர்ணம் பூசாமல் ரொம்ப நாளாக பராமரிப்பு இல்லாமல் அப்படியே மழை பெய்து பெய்து வெயில் அடித்து அப்படியே கருத்து போச்சு. இந்த பாறைகள் மலையில் கருத்து போயிருக்கும் இல்லையா, மலை தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு அந்த மாதிரி தான் அதுவும் இருக்கு.

சிற்பங்கள் வந்து சுதை சிற்பங்கள், சுதைனா சுடுமண் அப்படி சொல்லுவோம், அதில் செஞ்சது தான் எல்லாமே இந்த பழங்காலத்து சிற்பங்கள். ஆனால் எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கு. கேமராவை தோளில் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இப்படி உள்ளே வந்தார். ஆள் நடமாட்டமே இல்லை, கேட் எதுவும் பூட்டின மாதிரி தெரியல, திறந்துதான் இருந்தது. அது ரொம்ப ஆள் உயர கதவு, மரத்தால் ஆனதாக இருந்தாலும் அதில் பித்தளை ஜாமான்கள்லாம் பொருத்தப்பட்டு ரொம்ப வேலைப்பாடுள்ள ஒரு கதவு தான். அந்த நாளில் அப்படி செஞ்சுருக்காங்க, ஆனால் சிதிலமடைஞ்சு இருக்குது அந்த கதவுகளே. அது திறந்த நிலையிலே இருக்குது, கொஞ்சம் சாஞ்சு போய் இருக்குது, அது மறுபடியும் மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அது பொருந்தாது, இப்படி கொண்டு வந்து போட்டாலும் அது கொஞ்சம் திரும்பிகிட்டு இருக்கு, கதவு சாஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் அது மூடுறதுக்கு சரியாக வராது, அப்படி தான் தெரியுது பார்த்தாக்க. அதனால் அது இருக்கிற நிலையை பார்த்தா பல ஆண்டுகளாகவே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய

0: கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து இரண்டு சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது இரண்டு காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த ரெண்டு கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அந்த சுற்றுச்சுவர்ல இருந்து உள்ள மண்டபம், ஒரு கல் மண்டபம் இருக்கு. அதுக்கப்புறம் கருவறை, அதுக்கு மேல கோபுரம், அப்படிதான் அது இருக்கு. ஸோ அந்த கல் மண்டபத்துக்கு போறதுக்கு ஒரு விசாலமான வழி, அதில் நடக்கிறதுக்காகவே கற்களை பதிச்சிருக்காங்க. இது கோயிலை சுற்றிலும் பதிச்சிருக்கு, ஆனால் அந்த கற்களுக்கு நடுவில் புற்கள் முளைச்சிருக்கு, சில பூண்டுகள் முளைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் அங்கே மழை பெய்ததற்கான ஒரு அறிகுறி தான் அது. ஏன்னா புல்லெல்லாம் பச்சையாகவே இருக்கு. அந்த மண்டபத்தில் கர்ப்ப கிரகத்தை ஒட்டி ரெண்டு பக்கமும் திண்ணை மாதிரி வச்சுருக்காங்க. கல்லிலேயே தான் பாவி இருக்குது அந்த தரையெல்லாம் மேலே. அதில் ஒரே ஒரு உச்சக்காரர் மட்டும் உட்காந்துட்டு இருந்தார். ரொம்ப வயசானவர், ஒரு அழுக்கு துணியோடு உட்காந்துட்டு இருந்தார். அவர் இவர் உள்ளே வர்றதை பெருசாக செட்டப் பண்ணலை. ஏன்னா ஆட்கள் வர்றதே அபூர்வம் போல், அப்படி வந்தாலும் யாரும் இன்னும் அவருக்கு கொடுக்கறது எதுவும் இல்லை போல இருக்கு. ஆனால் அவர் கோயிலை நம்பி இருக்கிற ஆள் மாதிரி தெரியல. அவர் ஏதோ வெளியில் அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டு தங்கிறதுக்கு மட்டும் இங்கே வர ஆள் மாதிரி தான் தெரிகிறாரு. இன்றைக்கி ஏதோ பகல்லையே இங்கே இருக்கார். ஒருவேளை அவருடைய பிச்சை எடுக்கிற டைம் வந்து சாயந்தரமோ என்னவோ, அது வீடுகளுக்கு போய் சாப்பாடு மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துடுவாரோ என்னவோ தெரியல. இவரும் அவரை விசாரிக்கலை, அவரும் இவரை ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை. செருப்பு எங்கே விட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தாரு. அங்கே ஓரமாகவே விடலான்னா செருப்பு இருக்குமா, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் கோயிலில் தான் யாருமே இல்லையே, பெரியவர் தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகலாமா பார்த்துக்க சொல்லி அப்படின்னு நினச்சாரு. இல்லை இல்லை, அது சரியாக இருக்காது, செருப்பை பார்த்துக்கிற வேலையை நம்ம கொடுக்கக்கூடாது, அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார், நாமே அவரை தொந்தரவு பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக விட்டுட்டு உள்ளே போனார் அந்த மண்டபத்துக்குள்ளே. அந்த கருவறைக்கு போகிற ஒரு வழியே அந்த கதவை அடைச்சிருந்தது, அதுக்கு உள்ளதான் கருவறை. அந்த கதவை திறந்து மறுபடியும் கருவறைக்கு ஒரு கதவு, அதாவது அதுலேயும் ஒரு சுற்று பாதை இருக்குது. அந்த கருவறையை சுற்றி வர அளவுக்கு இடம் சுற்றியும் இருக்குது. இங்கே நுழைஞ்சோம்னா இது ரெண்டாவது கதவு கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அது சாத்தி இருந்தது, பூட்டி இருக்குது அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. யாரை கேட்குறது உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு அல்லது சிற்பங்களை பார்க்குறதுக்கு? இவர் வந்தது, கிருஷ்ணன் வந்தது சிற்பங்களை பார்க்குறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் தான். ஏன்னா அவர் ஒரு சிற்ப ஆராய்ச்சியாளர். இப்போ கோயில் கோயிலாக போயிட்டு பார்க்குறாரு. இந்த கோயில் சிற்பங்கள் மிக சிறப்பாக இருக்கும்னு ஒருத்தர் சொன்ன தகவலை வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த கோயிலுக்கு வந்தார்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: யார் கேக்குறதுன்னா அந்த பிச்சைக்காரர் தான் இருக்காரு. அப்படி அவர் நினைச்சிட்டாருன்னா பிச்சைக்காரர் இதுக்கு பொறுப்பாளரா இருக்க முடியாதுங்கிறது அவருடைய கணிப்பு. அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே வெளியிலிருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க. இவர் வந்த வழியிலேயே இவருக்கு பின்னாடி இந்த யாரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டது. திரும்பி பார்த்தா அவர் ஒரு இளம் பெண். இப்போ அவர் வரும்போது அந்த நுழைவாயிலில் அங்கங்கே இருந்த அந்த கோபுரத்தில் அவர் பார்த்த சிற்பங்களுக்கும் இந்த பெண்மணிக்கும் ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரு சிற்பத்தினுடைய அத்தனை அம்சங்களும் பொருந்திய மாதிரி இந்த பெண்மணி இருக்காங்க. அந்த சிற்பம் எப்படி கருப்பா மலையில் நனைஞ்ச அந்த உருமாறி இருந்ததோ அது மாதிரி இந்த பெண்ணும் கருப்பாக இருந்தா. கருப்புன்னா ஒரு மினுமினுப்பான கருப்பு. அவருடைய ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னா இந்த சாமியார்கள் வந்து கையில் திருவோடு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, கருப்பாக அது மின்னும். அந்த நிறம் ஒரு மின்னும் கருப்பு அந்த பெண்மணியினுடைய நிறம். பார்த்த உடனே ஏதோ இவருக்கு அந்த ஒரு சிலையே நடந்து வர மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா இவர் சிலை ஆராய்ச்சியாளருங்கிறதுனால அவருடைய அந்த மனம் அப்படி நினைக்குது. அந்த பெண்ணோட முக அமைப்பு, கண்கள் மற்றும் அவருடைய உடல் அமைப்பு அனைத்துமே ஒரு சிற்ப வேலைப்பாடு செய்யக்கூடிய ஒரு கலைஞன் எப்படி செதுக்குவானோ அப்படி செதுக்கப்பட்டார் போல இருந்தது. ஒரு பிரமிப்பா இருக்கு இவருக்கு, இத்தனை லட்சணங்களும் பொருந்திய ஒரு பெண்ணா அப்படின்னு ஆச்சரியம் அவருக்கு. அந்த பொண்ணு வந்தவ கேள்வி கேட்ட பிறகும் இவர் பேசாம அவர் இந்த அவருடைய உடல் அழகையே பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண் கொஞ்சம் மாறாப்பை சரி பண்ணிக்கிட்டு கோயில 5 மணிக்கு தானுங்க திறக்கும், சாமி கும்பிடுங்களா அப்படின்ச்சு. இல்லை இல்லைம்மா, நான் சாமி கும்பிட்றதுக்கு வரல, இந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கணும். அப்படிங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வெளியில் போயிட்டா. ஏன் உடனே போயிட்டா அப்படின்ட்டு, ஆனால் அந்த பெண்ணினுடைய உருவ அமைப்பு ஒரு சிற்பம் போல அந்த எண்ணத்துலேருந்து அவர் விடுபடவே இல்லை. அதே இடத்துல நின்று அந்த ஆராய்ச்சியிலேயே மனசு ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆணுடன் அந்த பெண் வந்தான். அவனோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து வரா. சரி, அவர் நடந்து வரும்போதே தெரிஞ்சு போச்சு வர ஒரு கைடு தான் அப்படின்னு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: சரி, உள்ளூர்கார் போல அப்படின்ட்டு நான் இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னாரு. நான் சொல்றேங்க, எத்தனை பேர் வராங்க, நாம பிறந்ததுலேருந்தே இந்த கோயில் உள்ள எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது தாங்க அப்படின்னு அந்த ஆள் சொன்னாரு. கிருஷ்ணனுக்கு அந்த பொண்ணு யாரு, மனைவியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனால் அது கேட்கறது ஒரு அநாகரிகம், ஏன்னா நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இவரே இதெல்லாம் கேட்குறாரு நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணு போயிட்டா ஏதோ பூ கட்டிக்கிட்டு இருந்தான் அந்த திண்ணையில் உட்காந்து. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டார். அது ஏன் பொஞ்சாதி தாங்க அப்படின்னு சொன்னான் அந்த ஆள். அவர் பேர் ராஜு, அந்த சொன்ன அந்த மனிதர் பேர். அந்த பொண்ணு பூ கட்டிக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த ராஜு சொல்ல ஆரம்பித்தான், நான் எங்கள் அம்மா இங்கே தாங்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்தது கோயிலில், அப்போ நான் அவங்களுக்கு பிறந்தேன். அப்புறம் இது பூ கட்டுங்க, அவங்க அம்மா செத்து போச்சுங்க, இப்போ இதுதான் கட்டிகிட்ருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம்ங்க அப்படின்னு சுருக்கமாக சொன்னான். ஓஹோ அப்படின்னாரு. குழந்தைங்களா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணன். அவருடைய கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, இவ்வளோ அழகான பெண் குழந்தை பிறந்த பிறகு இப்படி இருப்பாளா, குழந்தை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் கேட்குறாரு. ஆமாங்க, ஒரு பொண்ணு இருக்குதுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சிற்பங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது பாருங்கள், குறவன் குரத்தி சிற்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் குறவன் ஒரு பெண்ணை தூக்கி வச்சுட்டு போகிறான், ஒரு பக்கம் குரத்தி ஒரு ஆணை தூக்கி வச்சுட்டு போகிறான். குறவனும் குரத்தி ரொம்ப ஆஜானு பாகுவாக ரொம்ப உயரமாக இருக்காங்க. தோல் மேலே இருக்கிறவங்க சிறுவர்கள் மாதிரி தெரியுது நம்மளுக்கு, ஆனால் அவங்க வளர்ந்தவங்க தான், ஆனால் அவங்கள விட இவங்க ரொம்ப உயரங்கிறதுக்கு அப்படி அந்த இது வச்சுருக்குதுங்க. பாண்டியர்கள் காலத்து கோயிலுங்கிறதுனால பாண்டியர்களுக்கும் குறவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் போல, இவங்களுடைய பெண்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும், அதாவது காதலிச்சு கூட்டிகிட்டு போய்டுறதும், இவங்க பெண்கள் குறவருடைய பெண்கள் வந்து பாண்டியனுடைய ஆண்களை காதலிச்சு தூக்கிட்டு போயிடுறதும் இருந்திருக்கும் போல, இது சில கோயில்களில் தான் இருக்குது, எல்லா கோயிலையும் இல்லை அப்படிங்கிற விளக்கம் சொன்னார் ராஜு. அந்த சிற்பம் பாருங்க, ஒரு பெண்ணின் சிற்பம், வயிற்றில் வரி வரியாக இருக்குதுங்களா, அவன் நடுவயது பெண், குழந்தை பெற்றவள் அப்படிங்கிறதுக்காக தாங்க அந்த வரியெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த நுட்பத்தை சொன்னார். இங்கே பாருங்க, ரதியும் மன்மதனும், ஒரு பக்கம் மன்மதன் இன்னொரு பக்கம் ரதி. மன்மதன் கையில் கரும்பு வில்லு மலர் அம்பு வச்சு கையில் பிடிச்சிட்ருக்காரு. அந்த பிடிமானத்தை பாருங்களேன், எவ்வளோ மென்மையாக பிடிச்சிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் சிற்பங்களை பார்க்காமையே சிற்பங்கள் இருக்கிற இடத்துல வந்து நின்று பேச ஆரம்பித்ததை பார்க்கும்போது, ஏன் சிற்பங்களை பார்க்காம மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: கிருஷ்ணன் கேட்டாரு, உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு. ஆமாங்க, பிறந்ததுல இருந்தே எதையும் பார்த்தது இல்லைங்க அப்படின்னாரு. மன்மதன் வில்லு பிடிச்சிருக்காரு இல்லைங்க, அந்த விரல் அங்க போய் கண்ணை வச்சு பாருங்க, ரதி தெரியவா அப்படின்னாரு. அங்கிருந்து கண்ணை வச்சு இவர் பார்த்தாரு, ரதியோட மார்பு அங்கிருந்து தெரிஞ்சுது. பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன், ரதி தான். ரதி மட்டும் இல்லைங்க, ரதியோட மார்பு தெரியும் பாருங்க அப்படின்னு ராஜு சொன்னாரு. அதிசயத்து போயிட்டார் இவர். ஆமாங்க, அவர் அங்கே தான் குறி வச்சிருக்காரு அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. பிரமிச்சு போயிட்டார் கிருஷ்ணன் அவருடைய அந்த நுட்பத்தை பார்த்து. இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. அதுங்களா, அவர் ஒரு ஆச்சாரியாருங்க, இங்கே வந்து ரொம்ப நாளாக தங்கியிருந்தாருங்க. அவரு தாங்க இந்த சிற்பத்தை பற்றியெல்லாம் எனக்கு சொன்னார். இப்போ மன்மதனை பற்றியும் அவனுக்கு அவர் தான் சொன்னாரா? ஐயையோ, அவர் பெரியவருங்க. நான் சிலைகளை தொட்டு தொட்டு பார்த்து நானே அங்கே என்ன நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவனுங்க அப்படின்னு ராஜு சொன்னார். மறுபடியும் அந்த பெண் மாமோ அப்படின்னு கூப்பிட்டா. கிருஷ்ணன் திரும்பி பார்த்தாரு. சொல்லு அப்படின்னா ராஜு. பூ கட்டி தின்ன மேலே வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்க. நான் கமலாக்கா கூட சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ராஜு சொன்னான். அந்த பெண்ணுடைய பார்வை அந்த ராஜுவை நோக்கி மட்டும்தான் இருந்தது, கிருஷ்ணன் பக்கம் திரும்பவே இல்லை. ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டா. யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, அவன் எனக்கு கணவன், நான் அவனுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே இருந்தது. கிருஷ்ணன் இந்த பண்பை பார்த்து அதிசயித்து போனார், சிலிர்த்து போனார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. மன்மதன் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், கணவன் கண்ணுக்கு அழகானவனா இருக்கானா அப்படிங்கறதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை, கணவன் அன்பா இருக்கிறானா அப்படிங்கறதான் முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. அது இருந்து விட்டால் அவருடைய பார்வை எந்த பக்கமும் திரும்பாது என்பதுதான் இந்த கதையினுடைய ஒரு மையமா நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீயரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன குட்டி கதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனசு கொண்ட சிங்கம், இந்த கதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல சிங்கம் ஒன்னு இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். ஆனா சிங்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஏன்னா சிங்கத்தை பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே அது கூட பேசுறது இல்லை, அது சாப்பிட போகும்போது யாருமே அது கூட வரதில்லை. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் சிங்கம் வந்து யாருக்கிட்டையும் கேட்காது. சரி, நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் விட்டுரும். அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிங்கம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்ப எலி ஒன்று வந்துச்சு. அந்த எலி வந்து சிங்கத்துக்கிட்ட சில உணவுகள் இருந்ததை பார்த்துச்சு. அதை பார்த்துட்டு, சரி நம்ம போய் இதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட போச்சு. அப்போ மற்ற விலங்குகள் எல்லாருமே எச்சரிச்சாங்க, தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க, சிங்கம் ரொம்ப கோபக்கார சிங்கம், என்ன வேணாலும் பண்ணிடும் அப்படின்னு. ஆனால் எலி வந்து அதை எதுவும் கண்டுக்கவே இல்லை, அங்கேருந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு போச்சு. அப்போ சிங்கம் ஏந்திரிச்சு எலியை என்ன பண்ணுச்சு தெரியுமா, எதுவும் பண்ணலை. திடீர்னு சிங்கத்துக்கு அந்த கோபமெல்லாம் போய், நீ எப்படி தைரியமாக என் பக்கத்தில் வந்த, இது வரைக்கும் யாருமே இங்கே வந்ததே இல்லை அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எலி குட்டி என்ன சொன்னிச்சுன்னா, இதில் என்ன பயம், நீயும் எல்லார் மாதிரியும் ஒரு விலங்கு தானே, நானும் ஒரு விலங்கு தானே, ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே சிங்கத்துக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு, என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸா, சரி ஓகே இனிமே நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எலியும் சிங்கமும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அண்ட் காட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க, சிங்கத்தை பார்த்து பயப்படுறத நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வேற மாதிரி தெரியும், அதே பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும். அதனால எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியும் இல்லை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும்

0: ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு சரியானு பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: பிரசன்னா.
0: பிரசன்னா, எக்ஸாம்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கீங்க. சரி, எவ்வளவு மார்க் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சூப்பர், எய்ம் பண்ண மாதிரியே 350 எடுத்துருங்க. எடுத்துட்டா காட்ட சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ்.
0: தமிழ், ஏன்?
1: அவர் தான் அதிகமா பாடம் நடத்தும்போது அதோட ஃபுல்லா ஆழமா போய்
0: ஓ ஆழமா தமிழ்ல உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாரு சார். சரி ஓகே. சரி, அப்ப எனக்காக தமிழ்ல திருக்குறள்லாம் நீங்க வந்து சொல்லுவீங்க நினைக்கிறேன், கரெக்டா? ஓகே பிரசன்னா, இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம பாட்டை கேட்டு வந்துடலாம். அடுத்ததா நீங்க சொல்ல போற திருக்குறளை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற

0: இரவுகள். இந்த கதைக்குள்ள போனா ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்ல இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமா பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலா நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட பிரசன்னா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம பிரசன்னா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட வளர்ச்சிக்கு மேலும் பேரண்ட்ஸ் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைகளோட வளர்ச்சி, அதாவது அந்த உடல் வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது மேம்? இந்த வயசுக்கு அவங்க இந்த அளவில் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்?
7: சரியான வளர்ச்சின்னா நம்மளுக்கு அதுக்கு நம்ம க்ரோத் சார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
2: இப்போ குழந்தை பெரும்பாலும் இப்போ எல்லாருமே எல்லா குழந்தைகளும் மருத்துவமனைகளில் குழந்தை பிறப்பு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பீரியாடிக்கலாக வந்து செக்கப்புக்குன்னு கூப்பிடுவாங்க. செக்கப்புக்குன்னு கூப்பிடும்போது அந்த வெயிட் கெயின் இடை அதிகரிப்பு சரியாக இருக்குதான்னு அளக்கிறதுக்குன்னு க்ரோத் சார்ட்ஸ் இருக்குது. இந்த வயசில் இவ்வளவு சென்டிமீட்டர் வளரணும், இவ்வளவு எடை கூடணும்ன்ட்டு நம்மளுக்கு ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு கிராஃபில் போட்டு ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வ்லேயே நம்ம குழந்தையோட உயரமோ இல்லைன்னா எடையோ கூடுதாங்கிறத நம்ம அந்த கிராஃபை வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போது நான் ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டனிங் இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது கார்டனிங் பண்ணுறதுனால குழந்தைகளோட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுது அப்படின்னு கூட ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த சின்ன பூத்தொட்டி வாங்கி கொடுத்து, சீட் பால்ஸு இல்லை விதைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு செடியை வளர்க்க சொல்லணும். இல்லை இந்த வீட்லேயே வெந்தயமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து சின்ன கப்பில் போட்டு மண்ணை வச்சு நம்ம வெந்தய செடியெல்லாம் வளர்க்க சொல்லணும். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் என்கேஜிங்காக வச்சுக்கும் போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்த கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுமே அவங்களுக்கு உருவாகும். இப்போ காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 7 மணிக்கு இல்லை 7.5 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 மணிக்கோ 8:30க்கோ எழுந்திரிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க. அதே மாதிரி ஈவினிங்குமே ஒரு 5:30க்கு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள், அதாவது கார்டனிங் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஆடரே ரமேஷே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல?
2: என்னது, கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸா?
1: மாமே, கம்பளிக்குள்ள ஸ்கில்ஸ் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
2: ஆமா ஆமா சுரேஷ், நேத்து கூட என்னோட வீட்டுல ஒரு வார்த்தைய மாத்தி சொல்லி படாத பாடுபட்டுட்டேன். அப்படிங்கிற
1: ஆடரே, எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நாம பேசணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், மொழி இருக்கு, மொபைல் இருக்கு, ஆனா ஈ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா?
2: ஈயா, அது எப்படி பேசும் தெரியலையே சுரேஷ்.
1: ஆட ரமேஷ், இது தெரியாதா? ஹே, ஈலாம் இமெயில் மூலமா தான் பேசுவான், உனக்கு தெரியாதா?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பல முறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரசன்னா கூட தான் பேச போகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணியே கூட இப்போ நம்ம பிரசன்னா கூட பேசிடலாமா? பிரசன்னா, உங்களுக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஸ்டாஃப் வந்து நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக நடத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ எனக்காக தமிழில் ஒரு திருக்குறள் சொல்கிறீங்களா? ம், சொல்லுங்கள்.
4: என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருந்து அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாற்ற பெருமை தரும் பொருள் சிறிதானாலும் நல்லவற்றை கேட்க கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும்.
3: சூப்பர், கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் பொருளோட. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
4: நிவாசன், பிரியன், ஜீவா, முகமது, ஷான, ஸ்ரீஹரி, முகுந்த, கோகுல.
3: பரவாயில்லையே, எக்கச்சக்கமாக இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் சேட்டெல்லாம் பண்ணி மிஸ்ஸுக்கிட்டயோ இல்லை சார்கிட்டயோ திட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க
4: தானே? ஆ,
3: ம், சரி, என்ன சம்பவம் எடுத்து விடுங்க கேட்போம்.
4: பக்கத்தில் ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், உடனே சார் பேசாதுன்னு சொல்லுவாங்க, அதை கேட்காம சரி சார் புக்கு அப்படியே மூஞ்சிக்கிட்டு வச்சுட்டு அப்படியே பேசுவோம்.
3: ஓ, புக்கு மூஞ்சிக்கிட்ட வச்சு மறைச்சி இன்னொரு தடவை பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரி, அப்புறம்
4: கத்துக்கிட்டீங்க? முன் சுத்து பின் சுத்து வாரலிட்டு படைவீச்சு கல்யாணி பன்னெடி பூப்பந்து சுருள் மான் கொம்பு வேல் கம்பு கத்தி கேடயம் பயிர் ஸ்டிக்கு ரிப்பனு தண்ணீர் பந்தம்

0: சரி ஓகே, மாஸ்டர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பாசம் பிரசன்னா வந்து வச்சிருக்காரு அப்படின்னு. சரி நீங்க மேட்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களா சிலம்பம் சம்பந்தமா?
1: இங்கே திருச்சி அரியலூர் வந்து மேட்ச் வந்து பஸ் பேருக்கு பதிலாக டைம் ஆயிருங்கிறதுனால என் மாஸ்டர் வந்து பைக்கில் இங்கேருந்து திருச்சி அரியலூர் வந்து கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மேச்சேரி போயிருக்கோம், சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சேலத்தில் ரெண்டு மேட்ச்சு, அப்புறம் கள்ளக்குறிச்சி.
0: வா, இத்தனை மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, சூப்பர். சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பிரசன்னா கூட பேசலாம், ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹர்னி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு பக்காவான டிஷ் தான் சப்பாத்தி எக் ரோல். இந்த டிஷ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். எப்பயுமே இந்த சப்பாத்தி தனியா, அதுக்கு தனியா கிரேவி செஞ்சுட்டு, இல்ல தோசை தனியா, அதுக்கு தனியா கிரேவி செஞ்சுட்டு, அப்படிதான நம்ம செஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு சைடு டிஷ்ஷே இல்லாத ஒரு மெயின் டிஷ் என்ன அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி 2, முட்டை 2, கேரட்டு, கேபேஜ். இது ரெண்டும் நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, பெப்பர், அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ சிம்பிள் தான். சப்பாத்தி 2 ரெடியாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். அது கூடவே நம்ம காய்கறிகள் இருக்கு இல்லையா, இந்த கேரட்டும் கேபேஜும், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போது அதுக்கப்புறமா தேவையான அளவு கரம் மசாலாவும் பெப்பரும் உப்பும் மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே போட்டு இறக்குன்னா உள்ளார வைக்கிற இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃபில்லிங்கை வந்து லைட்டாக செஞ்சோம் அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் இன்னும் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டுட்டு நம்ம அதையே அவங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். இந்த சிம்பிளான இந்த டிஷ்ஷை வந்து டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இதுவே போதும். அண்டு தேவை அப்படின்னா இதில் சாஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சப்பாத்தியை வச்சு அதில் தேவைன்னா சாஸ் சேர்த்து இந்த ஒரு ஃபில்லிங்கை நடுவில் ஃபுல்லாக வச்சு ஒரு ரோல் அடித்து லஞ்ச் பாக்ஸில் வச்சோன்னு வைங்களேன், காலியாகி தான் லஞ்ச் பாக்ஸ் ஈவினிங் வீட்டுக்கு வரும். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்கிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்போம் இல்லையா, அப்போ டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு இந்த டிஷ்ஷை எடுத்து செஞ்சிடலாம். ஸோ டைம் சேவிங்கான ரெசிபியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக ப்ரோட்டீன் வந்து முட்டையில் அதிக

இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2-3 வேவிச்ச முட்டைகளை தரலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட் வந்து சப்பாத்தியில் இருக்கு. அதனால எல்லா வகையான குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே இந்த ஒரு டிஷ்ஷில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரசன்னா தான் ரொம்பவே சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம பிரசன்னா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் நம்ம கூட இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகள் ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க, மேலும் அவங்களோட ஹேபிட்டை டெவலப் பண்றதுக்கு மாத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு

0: பேசிக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம்?
1: டிசிப்ளின் நம்ம எப்படி கற்றுத்தருவோம் அப்படின்னா, எங்கள் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் ரெட்டை ஜடை போடணும்னா ரெட்டை ஜடை போடணும், கொலுசு போடக்கூடாது போடக்கூடாது, கட்டிங் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போலவும் இருந்தாங்க அந்த அப்போ இருந்த மாணவர்கள். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா மாணவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசிப்ளினை நம்ம குழந்தை சைல்டுஹுட்டில் இருந்தே நம்ம கொண்டு வரணும். ஸ்கூலுன்னா இப்படி தான் கட்டாயம் நெசசரி, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இப்போ டிசிப்ளினை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அவங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மையை சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக முன்ன இருந்தது வந்து வேறு, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க டோட்டலாக வேறு, எல்லாத்துலேயுமே ஒரு கிறிஸ்பாக எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இதையுமே நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்பாக கொண்டு போனாதான் அவங்களுக்கு இது ஃபுல்லாக போய் சேரும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரசன்னா கூட பேசிடலாம். பிரசன்னா, நீங்கள் வந்து நிறைய மேட்சுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எத்தனை ஊர் சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து இத்தனை மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த மேட்ச்லலாம் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன?
2: இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டது வந்து, அங்கே எப்போ போட்டாலும் ஸ்பீடாக தருமாடாமல் கரெக்டாக போடணும், குச்சி ஸ்டிக்கு கீழே விடாமல் கரெக்டாக போட்டால்.
0: கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் எல்லா மேட்ச்லேயும் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரீங்க, கரெக்டா? ஓகே பிரசன்னா. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி சிலம்பம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், எப்பயுமே இந்த ஒரு கலையை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஓகே. அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டுக்கு அப்புறமா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க, மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. இயற்கையோட எழிலையும் வரலாற்றோட தடங்களையும் தேடி நம்மளை கூட்டிட்டு போகிறது தாங்க இந்த மலைப்பகுதியை பற்றின சில பயணங்கள். இன்னைக்கு நம்ம உத்தரகாண்ட் மாநிலத்தோட டேராடூன் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகிய மலைநகரமான லேண்டூர் பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். முசோரிக்கு அடுத்தபடியா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சின்ன நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தினருக்கான ஓய்வு மற்றும் குணமடைதல் மையமா இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு முக்கிய இராணுவ குடியிருப்பா வளர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு கூட லேண்டூரோட பெரும்பகுதி இராணுவ நிர்வாகத்துக்கு கீழே பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்குங்க. லேண்டூரோட மிகப்பெரிய சிறப்பு அதோட இயற்கை அழகுதான். இங்க பார்க்கும்போது கார்வால் இமயமலை தொடரோட பல புகழ்பெற்ற சிகரங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். ஸ்வரோஹினி, பந்தர்பஞ்ச், கங்கோத்ரி, கேதார்நாத், சௌகம்பா மாதிரியான பனிமூடிய சிகரங்கள் தெளிவான நாட்கள்ல கண்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காட்சியை கொடுக்குதுங்க. பசுமை நிறைந்த தேவதாரு, ஓக், பைன் மற்றும் ரோடோடென்ட்ரான் அப்படின்ற மரங்கள் சூழ்ந்த காடுகள் இந்த நகரத்தோட இயற்கை செல்வமா இருக்குங்க. இங்க 350க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு அப்படின்றது இயற்கை ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. லேண்டூர்ல இருக்கக்கூடிய லால் திப்பா அப்படின்ற இடம் ரொம்பவுமே பிரபலமான பார்வை முனையா இருக்கு. இங்க இருந்து சூரிய உதயத்தையும் இமயமலை தொடரோட பனிச்சிகரங்களையும் பார்க்க முடியும். மேகங்கள் மலைகளை தொட்டு செல்லக்கூடிய காட்சி பார்க்கறவங்களை மெய்மறக்க வைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டர்ஸ் பஜார் மற்றும் சார் துக்கான் மாதிரியான பகுதிகள் பழமையான பிரிட்டிஷ் கால கட்டிடங்கள்னாலையும் சின்ன தேநீர் கடைகள்னாலையும் பிரபலமானதா இருக்கு. இங்க நடந்து போகும்போது அங்க ஒரு தனி அனுபவம் கிடைக்குங்க. அது ஒரு தனி மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம். லேண்டூர் இலக்கிய உலகத்திலையும் தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்குங்க. இந்தியாவோட புகழ்பெற்ற எழுத்தாளரான ரஸ்கின் பாண்ட் பல ஆண்டுகளா இங்க வசிச்சுட்டு வராரு. அவரோட பல கதைகள்லயும் லேண்டூரோட இயற்கை அழகு உயிர்ப்போட இடம் பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த நகரத்தோட இன்னொரு தனி சிறப்பு அதோட அமைதியான வாழ்க்கை முறை. உயரமான கட்டிடங்களோ பெரும் வணிக வளாகங்களோ இந்த இடத்துல இல்ல. இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்துல புதிய கட்டுமானங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளுமே விதிக்கப்பட்டிருக்கு. இதனால லேண்டூர் தன்னோட பழமையான அழகை இன்னைக்கு தக்க வச்சிருக்குங்க. மழைக்காலங்கள்ல

பசுமை பூர்த்திய மலைகளும் குளிர்காலத்துல பனியால மூடப்பட்ட சாலைகளும் வசந்த காலத்துல மலர்ந்திருக்கக்கூடிய ரோடோடென்ட்ரான் பூக்களும் லேண்டூரை வருஷத்துக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் தனித்துவமா மாத்துதுங்க. இயற்கை வரலாறு, இலக்கியம் மற்றும் அமைதி இது எல்லாமே உன்னா கலந்திருக்கக்கூடிய ஒரு மலைநகரம் லேண்டூர் தான். நகர வாழ்க்கையோட சத்தத்திலிருந்து விலகி மனசுக்கு ஓய்வு தேடக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த இடமா இருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமான இடமா இருக்குல்ல? தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையூரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட் செல்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் அரங்கம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ ஒரு அண்ணாவை சந்திச்சோங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டேன். அவரும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசினாரு. அவர் சின்ன வயசுல நடந்த கதை எல்லாத்தையுமே எங்ககிட்ட வந்துட்டு பகிர்ந்துகிட்டு இருந்தாருங்க. அந்த சமயத்தில் அவர்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்க, அவர் என்னென்ன வேலை செஞ்சாரு, அப்ப எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காங்க மக்கள் எல்லாம், விவசாயம் அப்படின்னா என்னென்ன விவசாயம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டப்ப அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நம்ம வணக்கம், நான் பேசுகிறேன் ஏற்காட்டு மலையிலேருந்து அரங்க கிராமம் நான் பேசுது. நான் வெளி வேலைக்கு நிறைய போகுது. எங்கள் கொடைக்கானல், ஊட்டி, கொல்லிமலை, நாங்கள் மலைவாழ் மக்கள். நாங்கள் வந்து ஒரு மர வேலைக்கு போகிறோம். மலைவேலைக்கு போனால் நான் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம். ஓகேவா? நம்ம அதை தான் சம்பாதிக்க முடியும். எங்களால் வாழ்க்கை காடு கம்மியே தான் இருக்குது. காடு கம்மியாக இருந்தால் எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் வெளியில் போகிறோம், எங்கள் கஷ்டத்துக்கு வெளியில் போகுது. நாங்கள் வந்து சம்பாரிச்சு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஓகேவா? நாம் எந்த இதுவும் இல்லாத எங்கே இருந்தாலும் பஸ் அரிசி 200 ரூபா 300 ரூபா போட்டு போகுது. பெங்களூர் போகுது வேலைக்கு, எல்லாம் மர வேலைக்கு தான் போகுது. உணவு முறையில் வந்து எதோ முன்ன பண்ண சாப்பிடுது. ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து காட்டில் வேலையை தான் சாப்பிட்டோம். கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் அப்போ விளைஞ்சிச்சு. அந்த வரகு சாமான் எங்களுக்கு நெல், அப்போத்த நெல் வேறு, இப்போத்த நெல் வேறு, அந்த நெல் சாப்பிட்டது. இப்போதைக்கு வந்து நாங்கள் சூப்பர் அரிசி வந்து சாப்பிட்றோம் தான் உண்மை. சூப்பர் ஹாஸ்பிட்டல் வசதி எங்களுக்கு இல்லைங்க. நாங்கள் வாழ்வந்தி தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல். ஓகே, அரங்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை. பஸ் வசதி வருது இப்போ, அது நம்ம சொல்லக்கூடாது. பஸ் வசதி 2 வண்டி வருது, நம்மளுக்கு அந்த டென்ஷன் இல்லை. அந்த வண்டியில் போனால் தான் கஷ்டத்துக்கு கொஞ்சம் தூக்கிட்டு கூட போகிறதுக்கு நிலம் இருக்கலாம். நாங்கள் குறுங்கோழி கூட இருந்துச்சு அந்த நேரத்தில், ஆரம்பத்தில். அந்த ரொம்ப நல்லது. அப்போ நாங்கள் வந்து ஒரு தோணி மாதிரி கட்டி, கட்டில் மாதிரி கட்டி தூக்கிட்டு போனோம். அப்போ நானே தூக்கிட்டு போனோம் தான் இன்னொரு ஆள். அவள்
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களை ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்தே பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: சோனா FM. Sona FM.
4: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின்சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு பிலியூர் கிராமத்துல ரொம்ப அருமையா ஒரு கும்மி பாட்டு பாடினாங்க. அந்த கும்மி பாட்டுல இருந்து ஏற்கனவே சில பகுதிகளை நம்ம கேட்டிருப்போம். இப்போ அதுல இருந்து இன்னும் ஒரு சின்ன பகுதி மட்டும் உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு மறக்காம சொல்லுங்க. ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
4: பரமனாரு சரணோ சுவாமி அயாளே அழக்குமி
5: அழாம்
4: சரணோ நல்ல சரணோ மீண்டு அயாளே அழக்குமி சேலாம் அந்த கூட்டி நல்லா

ராமர தூர தூர வர மோதையாள லக்ஷ்மி அழையாளம் தொலசமான வேசுதப்பா யாழ லக்ஷ்மி அழையாளம் கதோ கதோ வர மோதையாள லக்ஷ்மி அழையாளம் அங்க கதம்பா.

தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. நேர்களே, ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஏற்காட்டில் அந்த பிளியூர் கிராமத்தில் திருவிழா நடந்தது. அந்த திருவிழா அன்னைக்கு வந்துட்டு நைட் அந்த சைட் போயிட்டு என்னால் ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்றதுக்காக அங்கேயே இருந்தேங்க. அங்கேயே இருந்து இந்த பாடலை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி விடிய விடிய ஜாலியாக அவங்களோட சேர்ந்து உட்காந்து தெருக்கூத்து நாடகங்களை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு கிளம்பி வரும்போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த பனிக்கு அப்படியே குத்த ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த அளவுக்கு ஒரு குளிர் இருந்தது. அதுதாங்க ஒரு சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. எனக்கு தான் அது சர்ப்ரைஸ் சொல்ல போனால். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ஆனா ஒரு நாள் அந்த கிராம மக்களோட சேர்ந்து ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன். நீங்களுமே ஏதாவது சான்ஸ் கிடைச்சி அப்படின்னா ஏற்காடுக்கு போங்க. ஏற்காடுக்கு போயிட்டு கிராம மக்களோட கலந்துரையாடுங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நமக்காக வந்துட்டு பகிர்ந்துக்கிறாங்க. அதே சமயத்துல கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ஒரு பாடலை என்னால உட்காந்து கேட்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இங்க ஏற்காடுல இருக்கக்கூடிய பாடல் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு இசையுமே இல்லாம கைத்தட்டல் ஓசை அவங்களோட வாய்ஸ் மட்டுமே வச்சு இந்த பாடலை பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. கூடவே உங்களுக்காக இனிமையான பாடல்கள் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. இந்திய துணை கண்டத்தோட ரொம்பவுமே பரிச்சயமான மற்றும் சுறுசுறுப்பான பறவைகள்ல ஒன்றான இந்திய ராபின் பத்தி தாங்க இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சின்ன அளவு கொண்ட இந்த பறவை தன்னோட அழகான தோற்றம், தன்னம்பிக்கையான நடத்தை மற்றும் இனிமையான குரலால பறவை ஆர்வலர்களோட கவனத்தை ஈர்க்குதுங்க. இந்திய ராபின் இந்தியா, இலங்கை, நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடுகள்ல பரவலா இருக்கக்கூடிய ஒரு பறவை. திறந்த புதர்பகுதிகள், பாறைகள் நிறைந்த நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு பக்கத்திலையும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் தான் இது விருப்பமான வாழ்விடங்களை அமைச்சுக்குதுங்க. இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே கவர்ச்சிகரமானது. ஆண் பறவை பெரும்பாலும் கருப்பு நிறத்துல இருக்குங்க. தோல் பகுதியில வெள்ளை நிற பட்டையும் வாளோட அடிப்பகுதியில செம்பழுப்பு நிறமும் இருக்கும். வாளை எப்பயுமே மேல் நோக்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டு தாங்க இது நடமாடும். அதே சமயத்துல இதோட முக்கியமான அடையாளமும் இது மட்டும்தான். பெண் பறவை சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். இந்திய ராபின் பெரும்பாலும் தரையில தாங்க உணவு தேடுதே. சின்ன பூச்சிகள், வண்டுகள், எறும்புகள், மத்த முதுகலும் பற்ற உயிரினங்கள் இதோட முக்கியமான உணவா இருக்கு. சில சமயங்கள்ல சின்ன வள்ளிகள் மற்றும் தவளைகளையும் பிடிச்சு சாப்பிடுங்க. குறிப்பா மாலை நேரங்கள்ல விளக்குகளுக்கு பக்கத்துல பறக்கக்கூடிய பூச்சிகளை வேட்டையாடும் பழக்கமுமே இதுக்கு இருக்கு. இந்த பறவை ரொம்பவுமே தைரியமானது. தன்னோட எல்லைக்குள்ள வேற ஆண் பறவை வந்தா உடனே அதை விரட்டிடுமாங்க. சில நேரங்கள்ல கண்ணாடியில தெரியக்கூடிய தன் பிரதிபலிப்பையே போட்டியாளரா நினைச்சு தன்னோட பிரதிபலிப்போட சண்டை போடுறது நிறைய இடத்துல பதிவாகி இருக்குங்க. இந்த நடத்தை தான் அதோட தன்னம்பிக்கைய வெளிப்படுத்துது. இனப்பெருக்க காலத்துல ஆண் ராபின் தன்னோட பாடலால பெண் பறவையை ஈர்க்குது. வாழை விரிச்சு இறகுகளை உப்பி காட்டி சின்ன நடனமாடுறது மாதிரியான சுத்தி வர்றது ரொம்பவுமே அழகான காட்சியா இருக்கும். சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ஏற்காட்டிலேயே கூட போய் பாருங்க. இந்த பறவை கண்டிப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இனப்பெருக்க காலத்துல கூட அமைக்கிறதுலயும் இந்திய ராபின் புத்திசாலித்தனமா செயல்படுது. பாறைகளோட இடுக்குகள், சுவர் துளைகள், பழைய மரபுந்துகள் போன்ற பாதுகாப்பான இடங்களை தேர்ந்தெடுக்குதுங்க. கூட அமைக்க விலங்குகளோட முடி, பல் மற்றும் சில நேரங்கள்ல பாம்பு தோல் துண்டுகளையும் பயன்படுத்துது. பொதுவா 3-4 முட்டைகள் இடுதுங்க. இது குஞ்சுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டும் சேர்ந்து அதை பராமரிக்குது. உணவை தேடிட்டு வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுதுங்க. பெற்றோர் பறவைகளோட இந்த அர்ப்பணிப்பு இயற்கையில குடும்ப பாசத்தோட அழகான எடுத்துக்காட்டா இருக்குங்க. மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துல ஈஸியா தகவமைத்து கொண்டு வாழக்கூடிய திறன் இந்திய ராபினோட சிறப்பா இருக்குங்க. அதனால இன்னைக்கு இது இந்தியாவோட மிகவும் வெற்றிகரமான சின்ன பறவைகள்ல ஒன்னா இருக்குங்க. சின்ன உருவம் கொண்டிருந்தாலும் தைரியம், உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை எல்லாத்தோட அடையாளமா இந்திய ராபின் இருக்குங்க. இயற்கையை கவனிச்சோம் அப்படின்னா இந்த சின்ன பறவை கிட்ட இருந்து பல வாழ்க்கை பாடங்களை நம்மளால கத்துக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பழங்குடி சமூகங்கள் தங்களோட வாழ்விட சூழலோட நெருங்கிய உறவை உருவாக்கி அதுக்கேத்த மாதிரி தனித்துவமான பண்பாடுகளையும் வாழ்க்கை முறையையும் உருவாக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட பழங்குடியின மக்கள்ல இருந்து இன்னைக்கு யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்துல வாழ்ந்த வாஜிகினி மக்களை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க வெறும் தாங்க. வாஜிகினி மக்கள் வரலாற்று ஆவணங்கள்ல ஓகைட் அப்படின்ற பேராலையுமே குறிப்பிடப்படுறாங்க. அவங்க இன்னைக்கு டார்வின் நகரத்துக்கு வடக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி சமூகமாக இருந்தாங்க. தங்களை அவங்க வகாட்ச், அதாவது கடற்கரை வாசிகள் அப்படின்னுமே கூப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த பேரே சொல்லுதுங்க அவங்களோட வாழ்க்கை கடல் கூடையும் கடற்கரை கூடையும் எவ்வளவு ஆழமாக இணைஞ்சிருக்கு அப்படின்றத. வாஜிகினி மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு ஆன்சன் விரிகுடாவை மையமாக கொண்டதாக இருந்தது. டேலி ஆற்றோட முகதுவாரத்திலிருந்து பாயிண்ட் பிளேஸ் வரைக்கும் பரவிய இந்த நிலப்பகுதி சுமார் 520 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்ததுங்க.

கடற்கரையிலிருந்து சுமார் 20 மைல் தொலைவு வரைக்கும் அவங்க தங்களோட வாழ்க்கை சூழலை விரிவுபடுத்தியிருந்தாங்க. கடலோர பகுதியில் வாழ்ந்ததுனால மீன் பிடிக்கிறது மற்றும் கடல் வளங்களை பயன்படுத்துறது அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட முக்கிய அங்கமாக இருந்திருக்கலாம். கடல், ஆறுகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் அவங்களோட உணவு, கலாச்சாரம் மற்றும் வாழ்வாதாரத்துடனான நெருக்கமான தொடர்புடையதாக இருந்ததுங்க. வாஜகினி மக்களை பற்றி ஆரம்பகால ஐரோப்பிய ஆய்வாளர்கள் அவங்களோட கடல் மக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அந்த பெயர் பல்வேறு பழங்குடி சமூகங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் வாஜகினி மக்களோட தனித்துவமான அடையாளம் அதுக்கப்புறம் தெளிவாக அறியப்பட்டதாகவும் காட்டுது. அவங்களோட இனப்பெயரே கடற்கரையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இயற்கை சூழல் எவ்வாறு ஒரு சமூகத்தோட அடையாளத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. நிலம், கடல் மற்றும் முன்னோர்களுடனான கொண்டிருந்த உறவு தான் அவங்களோட கலாச்சாரத்தோட மையமாக இருந்தது. இன்னைக்கு வாஜகினி மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட வரலாறு ஆஸ்திரேலியாவோட பூர்வீக மக்களோட செழுமையான பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய அத்தியாயமாக இருக்குங்க. வாஜகினி மக்களோட கதை மனிதன் வாழக்கூடிய சூழல் அவரோட அடையாளத்தையும் பண்பாட்டையும் எப்படி வடிவமைக்குது அப்படின்றத நமக்கு நினைவூட்டுது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதோட இன்னைக்கான நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிருச்சுங்க. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளை உங்களை சந்திக்கும் வரை டடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அபிஜித் துளசிராம் பாட்டில் அவரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு கதை. இந்த கதையை கேட்டதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் அபிஜித் துளசிராம் பாட்டில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிடுவாருங்க. நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், தள்ளி போடுற ஒரு பழக்கம். அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சியை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அபிஜித் துளசிராம் பாட்டில் அவர் எதையும் தள்ளி போடாமல் அவரோட 22 வயசில் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவே அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாருங்க. இவர் டெல்லிக்கு போயிட்டு படிக்கலை. பொதுவாக இந்த யூபிஎஸ்சி தேர்வை எழுதுறவங்க டெல்லிக்கு போயிட்டு தங்கி படிப்பாங்க, அதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் போவாங்க, அதற்கு எக்கச்சக்கமாக ஃபீஸ் கட்டி தனியாக கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு கோச்சிங் சென்டர் இல்லாமல் தனியாக படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதற்கு வந்து எக்கச்சக்கமாக பணம் கட்டுவாங்க. டெல்லிக்கும் இவர் போகலை, அதே மாதிரி கோச்சிங் சென்டரும் சேர்ந்து படிக்கலை. நாட்டோட ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு யூபிஎஸ்சி தேர்வு, அதை ஃபஸ்ட் அட்டம்ப்டிலே கிளியர் பண்ணியிருக்கிறாருங்க. ஐபிஎஸ் அதிகாரி யார் அப்படின்னா, அபிஜித் துளசிராம் பாட்டில் அவர் தாங்க ஐபிஎஸ் அதிகாரி. நாற்காலியில் அவர் வந்து உட்கார போகிறார். இவரோட நேட்டிவ் மகாராஷ்டிராங்க. இன்றைக்கி நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் 22 வயதில் எப்படி இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணார் அப்படின்னு இவரோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு அபிஜித் துளசிராம் பாட்டில் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. இவருடைய நேட்டிவ் மகாராஷ்டிரா. அங்கே இருக்கிற தானே அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் பிவண்டி அப்படின்ற ஒரு சின்ன ஏரியா, ஒரு ஊர், அதுதான் அவருடைய நேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவரோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பம். இவருடைய அப்பா துளசிராம் பாட்டில், அவர் வந்து மும்பை மாநகராட்சியில் பிஎம்சி தலைமை தணிக்கையாளராக வேலை பார்த்துட்ருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ரிட்டையரும் ஆகிறாரு. அம்மா நீர்ப்பாசனத்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெறுறாங்க. அபிஜித்

இவர் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப நல்லா படிக்கிறவராக இருந்திருக்கிறாருங்க. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்ததே இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இன்றைக்கி ஆக போகிறாரு. ஆனால் அப்படி சின்ன வயசில் இருந்தே அந்த ஒரு ஆசையெல்லாம் அவருக்கு வந்து இல்லை. நார்மலாக எல்லார மாதிரியும் ஸ்கூல் முடிக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பிடெக் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தார். டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பிளானாக இருந்தது. அதாவது மிகப்பெரிய பிளான் இல்லை, ஜென்ரலாக அதுதான் அவருடைய பிளான், ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. அந்த ட்விஸ்ட் வந்து அந்த இயற்கையால் நமக்கு வந்து வழங்கப்படுற ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருப்போம், திடீர்னு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அந்த வழியில் போனால் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து இருக்கும், அதுதான் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அபிஜித் அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு சர்ப்ரைஸ், அதாவது ஒரு ட்விஸ்ட்டு வருது. அது அவருக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக அமையுது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார், அந்த நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பாக்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அட என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52?

0: அது எப்படிடா?
1: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு அபிஜித் துளசிராம் பாட்டில் அவரோட ஒரு கதையை, வெற்றி கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட்டு வருது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் தற்செயலாக ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறாருங்க. அப்போ யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு டாப்பரோட நேர்காணல் அவர் வந்து பார்க்க நேர்ந்ததுங்க. அபிஜித் அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அதிகாரி பேசின விதம், சமுதாயத்தில் அவருக்கு கிடைக்கிற மரியாதை, அவங்களோட கம்பீரம், முக்கியமாக மக்களுக்கு சேவை செய்ய அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர், இதையெல்லாம் பார்த்த உடனே அபிஜித் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வருதுங்க. நாம் ஏன் ஒரு இன்ஜினியராக மட்டும் இருக்கணும், ஒரு இன்ஜினியராக போகணும், நம்மளாலையும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியுமே அப்படின்னு அவருக்கு வந்து தோணுது. நம்மளாலையும் ஏன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியாது அப்படின்னு அவருக்குள்ளார ஒரு கேள்வியும் வருதுங்க. அன்னைக்கு தான், அந்த செகண்டு தான் அவரோட மனசில் ஐபிஎஸ் அப்படின்ற லட்சிய விதை உருவானதுங்க. அதாவது காலேஜ்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பிடெக் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவருடைய எண்ணம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஐடி ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிடலான்னு இருந்ததுங்க. அந்த ட்விஸ்ட் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்தது. இப்படி தான் நிறைய பேருக்கு வந்து லைஃப் மாறும். என்னடா நீயும் அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு சரி படம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினைக்கும் ஒவ்வொரு மூவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் ஐ மூவி பார்த்தேங்க. அன்னைக்கு வந்து சரி நாமளும் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஜிம்முக்கு வந்து போக ஆரம்பித்தேன். நான் வந்து 46 கிலோ தாங்க இருந்தேன். ஜிம்முக்கெல்லாம் போய் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 கிலோ நான் வந்து ஆகிட்டேன். என்ன காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எல்லாருமே கலாய்ப்பாங்க வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால. அப்புறம் பார்த்தா நான் அவங்களோட ரொம்ப வெயிட்டாக ஆகிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தில் நம்ம பார்க்குற ஒரு வீடியோஸோ ஒரு மூவியோ நம்மளோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். என்னுடைய வாழ்க்கையே மாற்றலை, என்னுடைய வெயிட் கெயினுக்கு அந்த ஒரு மூவி வந்து உதவுனுச்சுங்க. அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையில் அந்த இன்டர்வியூ பார்த்தது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அபிஜித் துளசிராம் பாட்டில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் வந்து செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் முடிகிறதுக்குள்ளார, சாரி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி அதில் பாஸ் பண்ணிட்டார். ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக அந்த ஒரு விஷயத்த பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெல்லிக்கு போய் படிக்கணும், அங்கே இருக்கிற கோச்சிங் சென்டரில் படிக்கணும், இல்லைன்னா சென்னைக்கு ஹைதராபாத் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோச்சிங் சென்டரில் போயிட்டு படிப்பாங்க. அதுக்கு அதிகமான ஃபீஸ் கட்டணும். ஆனால் இதையெல்லாமே அவர் பண்ணலைங்க. அபிஜித் பாட்டில் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நோ சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எந்த கோச்சிங் கிளாஸுக்கும் போகாமல் அரசாங்கத்தோட இலவச NCERT பாடப்புத்தகங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், அப்புறம் கூகுள் யூடியூப் போன்ற சோர்சஸ் இதை வச்சு படிக்கிறாருங்க. அவருக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு 8 மாதங்கள், வெறும் 8 மாதங்கள் தான் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த 8 மாதமும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷனும் இல்லாமல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் அப்படின்னு எதையுமே வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ரொம்ப கடுமையாக சுய கட்டுப்பாடோடு படிக்கிறாருங்க. இதோட விளைவாக அகில இந்திய அளவில் 470th ரேங்க் எடுத்து அவரோட முதல் முயற்சியிலேயே ஐபிஎஸ் அதிகாரியாக சாதிக்கிறாருங்க. 22 வயசில் இந்த ஒரு சாதனையை அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தொடர்ந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாங்க. எப்படி ஓட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிலைய எண் 9787071078 கால் பண்ணி சொல்லலாம், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. 22 வயசில் கோச்சிங் இல்லாமல், அதாவது கோச்சிங் சென்டர்லாம் போகாமல், டெல்லி போய் படிக்காமல், சென்னை ஹைதராபாத் போன்ற இடங்களில் கோச்சிங் சென்டரில் படிக்காமல், ஐபிஎஸ் அதிகாரியான அபிஜித் துளசிராம் பாட்டில் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. இவர் கோச்சிங் சென்டர்லாம் இல்லாமல் படிக்கிறார் இல்லைங்களா. ஒரு 3 முக்கியமான விஷயங்களை அவர் வந்து சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சிலபஸை வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சு படிக்கணுமா, அதாவது எக்ஸாமுக்கு வந்து எதை படிக்கணும் அப்படின்னு தெரியறதை விட எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எதையெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு தெரியறது ரொம்ப முக்கியம். சிலபஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தினமுமே ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு 6-8 மணி நேரம் நம்ம படித்தா கூட ஒரு முழு கவனத்தோட ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க அபிஜித். அதே மாதிரி சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க. அதில் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா, கூகுள், யூடியூப் அந்த ஒரு தளங்களை நம்மளுடைய அறிவை வளர்த்துக்க நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த ஒரு 3 விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணி தான் கோச்சிங் சென்டர் இல்லாமல் அவரால் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக முடிஞ்சிருக்குங்க. அதாவது வசதிகள் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஒரு குறைவாக தான் இருந்திருக்குங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருடங்கள் படிக்கலை, அவரோட முதல் முயற்சியிலேயே இதை பண்ணுறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண வசதி அப்படின்றது இல்லை, ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க. சரியான ஒரு திட்டமிடல், விடாமுயற்சி,

இது ரெண்டும் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை, அவரோட 22 வயசில் ஒரு பரிசாக கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இல்லை அப்படின்னு பார்க்குறத விட இருக்கிறத பெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு இவரோட கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.